நேரம் 5:30 நேயர்கள், இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாவமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

செஞ்சுடர் போல் மிளிர்வோனே. இங்கிதமாய் வரமருளும் ஸ்ரீயாஞ்சனேஜனே. செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில்

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே.

0: FM ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகர்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. இருளகற்றி ஒளியேற்ற புலர்ந்திருக்கும் புத்தம் புதிய நாள் நம் வாழ்வில் இன்னல்களை அகற்றி இன்பங்களை வழங்கட்டும். வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் சித்திரை மாதம் 24 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 7 நாள் வியாழக்கிழமை. நேரம் காலை 5:54. பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகின்றன. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த பத்தாண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேக்கா

0: புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. இன்று நம் பண்பலையில் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரல் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், காலை 7:00 திரை இசை, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தேன்குமரி தேனலையில் திரை இசை. செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00, இரவு 10:00. காலை 7:50 தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் ஆகியன அறியலாம். காலை 8:02 தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. காலை 9:02 வசந்த அழைப்பு, இதில் திரை இசை கேட்கலாம். காலை 10:02 குண்டக்க மண்டக்க, திரை இசை இடம்பெறும். முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் திரை இசை, பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுர்மொழி, இது தேரில் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் காலனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஸ் செல்வகணேசன் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 திரை இசை, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் திரை இசை இடம்பெறும். 1:55 2:15 திரை இசை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: சாபாசங்களை நீக்கியவர்களாகி விடுகிறார்கள். லோகாதாய செயல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, துன்பம் வருவது இயல்பு. அந்த துன்பத்தையும் மூன்று வகையாக பகுக்கலாம். விதிவசத்தால் வரும் துன்பம், பொருளின்மையால் வரும் துன்பம், உடல் நலத்தால் வரும் துன்பம். இடுக்கண் வருங்கால் நகுக நாம் அனைவரும் அறிந்த குறட்பாதான். பல நேரங்களில் பிறருக்கு துன்பம் வந்தால் மகிழ்கிறோம், அதே துன்பம் நமக்கு வந்தால் புலம்புகிறோம். துன்பம் வரும் வேளையில் நம்மால் சிரிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. துன்பம் உச்சத்தை அடைகிற போதுதான் அதை தாழ முடியாமல் ஒரு தீர்வையும் தேடுகிறோம். அப்படியானால் துன்பத்தின் முடிவில் இன்பம் காத்திருக்கிறது என்பதுதானே பொருள். நாம் இன்பம் என்றெண்ணி வீடு, வாசல், தோட்டம், துறவு என்று வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறோம். அதனால் துன்பம் ஏற்படுவதும் இயல்பே. ஜப்பானைச் சேர்ந்த ஜென் துறவியான பொகுயு மற்ற ஞானிகளை விட ரொம்பவே வித்தியாசமானவர். இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. பொகுயுவை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவர் பொகுயுவிடம், நீங்கள் எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றார் வந்தவர். பொகுயுவோ, பயிற்சி என்று எதுவும் இல்லை, பசிக்கும் போது உண்பேன், உறங்க தோன்றும் போது உறங்குவேன் என்கிறார். வந்தவர், நானும் இவற்றையெல்லாம் செய்கிறேன், நான் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரும் இதைத்தான் செய்கிறார்கள், இதில் என்ன பயிற்சி இருக்கிறது என்று கேட்கிறார். பொகியு, நீங்கள் செய்யும் செயல் என்ன என்பதை உணராமல் செயல்படுகிறீர்கள், மேலும் திட்டங்கள் போடுகிறீர்கள், என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே வேறொன்றை சிந்திக்கிறீர்கள், வேறொன்றை பார்க்கிறீர்கள், வேறொன்றை பற்றி பேசவும் செய்கிறீர்கள். அத்துடன் உங்களை அறியாமலேயே சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உறங்கும் போதும் பல எண்ணங்கள் குறுக்கிடுகின்றன. உருண்டு புரண்டு தூங்குகிறீர்கள், கனவு காணுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், மீண்டும் உறங்குகிறீர்கள். ஆனால் நான் எந்த செயலை செய்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து செய்கிறேன் என்றாராம். அதன் பிறகாக பொகுயுவின் வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவம். பொகுயுவிடம் ஒருவர் சீடனாகும் விருப்பத்துடன் வந்தார். ஆனால் அந்த சீடனை பொகுயு விரட்டிவிட்டார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பொகுயு இறந்த பின்னர் அவரால் விரட்டிவிடப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பொகுயுவே தன்னுடைய குரு என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். தன்னை சீடனாக ஏற்க மறுத்தவரை குரு என்கிறாரே என்று சிலர் பரிகாசமும் செய்தனர். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னார், பொகுயு அவர்களுடைய மறுப்பு, அவர் என்னை விரட்டி அடித்தது, நிராகரித்தது, இதற்கெல்லாம் காரணம் தன்னை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதுதான் அவர் எனக்கு உணர்த்திய செய்தி. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நிழலாக போயிருப்பேன், அவர் நடந்து கொண்டதைப் போலவே நடந்திருப்பேன், அவர் சொன்னதை நானும் சொல்லியிருப்பேன், அவருடைய பிரதியாக நான் மாறியிருப்பேன், நான் தவறி போய்விடக் கூடாது என்பதற்காகவே கடுமையாக நடந்து கொண்டார். அவரது கடுமையே எனக்கு அவர் காட்டிய கருணையாகும், அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்றார் புதிய துறவி. ஒரு ஞானியை பின்பற்றுவது என்பது அந்த ஞானியைப் போலவே மாறுவதல்ல, அந்த ஞானி சென்ற வழியில் ஞானத்தை தேடுவதே உண்மையான ஞானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வதும், சான்றோர்கள் வாழ்க்கையின் வழியை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுமே குறைவிலா நிறைவாழ்வு வாழ்வதற்கான வழி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. வான்மறையாம் பொதுமறை இது குறளமுதம் வழி.

0: 5 அதிகாரம் பேதைமை.
1: ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் மலரு.
0: ஒரு பிறவியில் ஒருவன் செய்கின்ற அறிவில்லா செயல் அவனை எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் துன்பச் சேற்றில் ஆழ்த்தும். குறள் எண் 835 அதிகாரம் பேதைமை.
2: குறள் முதம் கேட்டீர்கள். பரம்பொருள் அருள் பெற இனி பவனி பெறுகிறது பக்திமாலை. பக்திமாலையில் முதலாவதாக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் காலை 6:25. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையால் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
3: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
0: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
4: நேரம்காலை 6:33, குமரி பண்பலை 101 பக்தி மாலையில் அடுத்து வரும் பாடலை பாடியவர் ஏ டி ஷெரீப்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் எலிஸ் சித்ராதேவி அவர்கள்.

உழவர் பெருமக்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கிசான் வாணி உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமிடம் கே. பத்மநாபன் அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே. கவிதா அவர்கள்.

ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காலை 8:02 தகைசால் தாகூர் சிறப்புரை வழங்குபவர் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

நேயர்களே, இன்று இரவு 9:30 சென்னை வானொலி நிலைய படைப்பாக நாடக மலரில் கல்யாண கலாட்டா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே. பக்கிரியப்பன், அமைப்பு கலையன்பன், எஸ். அண்ணா.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி செய்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேரம் காலை 6:43 நிமிடம்.

நேயர்களேகுமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் காலனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே

0: இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேக்கா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுற்றறித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல் வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்

அமைச்சகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26 விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், வர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் வரிப்பான்வலை 101. நேரம் காலை 6:55 நிமிடம். திரைசை கேட்பதற்கு முன்,
3: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு, ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி நாகர்கோவில், 8870711511.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
8: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ.

நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் டெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று பகல் 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ வழங்கும் குண்டக்க மண்டக்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

நேயர்களே, இன்று மாலை 4:30 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
4: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
5: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கம் கடை, நாகர்கோவில்.
6: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் ஏப்ரல் 9 முதல் மே 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு விஏவில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: நேர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ வழங்கும் குண்டக்க மண்டக்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் காலை 7:10. இனி கேட்கலாம் அரும்புகளின் குறும்புகள்.
10: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மலலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
11: கியூட்டா சமத்து பிள்ளையா வந்திருக்க கூடிய பிள்ளைக்கு பேர் என்னதுமா?
12: ஆரியன்.
11: ஆரியன் குட்டி எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா? சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
12: அம்மா, அப்பா.
11: சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்றீங்களா? அம்மாக்க பேரு என்னதுமா?
12: ஆடனே.
11: அப்பாக்க பேரு?
12: ஆடே.
11: பிள்ளைக்கு என்னலாம் தெரியும், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
12: ஆட்டி தூடி ஆடம் தெரிய வீடு.

0: அழகா ஆத்திச்சூடி சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு ஆத்திச்சூடி யார் சொல்லி கொடுத்தாங்க? சரி, அழகா பாடிட்டீங்க. வேற என்ன தெரியும் பிள்ளைக்கு?
1: ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
0: சரி, அழகா சொல்லிட்டீங்க. வேற சண்டே மண்டே சொல்றீங்களா?
1: சண்டே மண்டே ஜூட்டே வெள்ளத்தை
0: என்ன கலர் எல்லாம் பிடிக்கும்?
1: இவ்வளவு
0: கலர் பிடிக்குமா?
1: பிரவுன்.
0: பிரவுன் பிடிக்குமா? சரி, பிள்ளைக்கு என்ன ஃபுட் எல்லாம் பிடிக்கும்? அப்போ பிள்ளை வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிடுவீங்க,
1: அப்படித்தானே?
0: சரி, உங்களுக்கு எந்த அனிமல் எல்லாம் பிடிக்கும்?
1: சிங்கம், புலி, எலிபேன், மங்கி, நீர் யானை, காண்டாமிருகம்,
0: இதெல்லாம் பாத்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: எங்க?
1: அங்க போன்ல பாத்திருக்கேன்.
0: போன்ல பாத்திருக்கீங்களா? பிள்ளைக்கு என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்கும்?
1: ஆரஞ்சு, பைனாப்பிள்.
0: சரி, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் யார் வாங்கி கொடுப்பாங்க?
1: அம்மா.
0: ஆரின் குட்டி, சின்ன பிள்ளையா இருக்கீங்கல்ல, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க? டீச்சர் ஆக போறீங்களா? சரி, கண்டிப்பா நீங்க டீச்சர் ஆகணும். சரியா? வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை.

நேர்களே, இன்று பிற்பகல் 3-2 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் எலிஸ் சித்ராதேவி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து

துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரிநாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரிநாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரிநாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரிநாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்ட்ரீய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதன்

0: காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25 நிமிடம். சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.

நேர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி வரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

செய்திகள். பிள்ளையார்புரம் அருள்மிகு தேவி முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவில் இன்று காலை 7:30 ஸ்ரீ சிவ சுடலை மாட சுவாமிக்கு அலங்கார சிறப்பு பூஜை, காலை 8:30 ஒடுக்கு பூஜை. கூட்டாலமுடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தானம் சித்திரை திருவிழாவில் இன்று காலை 8:00 நாகர்வூட்டு, மாலை 5:15 புஷ்பாபிஷேகம், மாலை 6:30 தீபாராதனை, இரவு 9:00 அம்மன் பவனி, நாளை காலை 8:00 ஸ்ரீமத் பகவத் பாராயணம். செட்டியாபத்து அருள்மிகு ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவில் சித்திரை பூசை பெரும் திருவிழாவில் இன்று இரவு 7:00 கும்பாபிஷேகம். தமத்து கோணம் அருள்மிகு சிவ சுடலை மாட சுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் இன்று இரவு 7:00 திருவிளக்கு பூஜை, இரவு 1:00 தீபாராதனை. சேவிளை ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 11:30 மாலை 4:30 பணிவிடை உச்சிப்படிப்பு. பெருத்தட்டுவிழை ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் நண்பகல் 12:00 பணிவிடை உகப்பெருக்கு திருஏடு வாசிப்பு, இரவு 7:00 சரவிளக்கு மணி உகப்பெருக்கு ஐயா வைகுண்டர் கருட வாகனத்தில் பதிவலம், இன்றிரவு 9:00 பணிவிடை உகப்பெருக்கு. வில்லுக்குறி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அகில திரட்டு அம்மானை திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 11:30 மாலை 3:30 பணிவிடை, மதியம் 12:00 உச்சிப்படிப்பு, இன்று மாலை 4:00 அகில திரட்டு திருஏடு வாசித்தல், இரவு 8:30 ஐயா வாகனத்தில் திருவீதி வலம்பெறுதல், இரவு 9:00 உகப்படிப்பு. எறும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருநிழல் தாங்கள் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4:15 ஐயாவுக்கு பணிவிடை, மாலை 4:30 உகப்பெருக்கு, மாலை 5:00 திருஏடு வாசிப்பு, இரவு 8:00 ஐயாவுக்கு பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு. மேலுசங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயண சுவாமி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6:00 பூஜை. ராஜாவூர் புனிதம் மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6:15 ஜப்பமாலை, நற்கருணை ஆசிர், நாளை காலை 5:30 திருப்பலி. செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா. வணக்கம் மன்னா. மன்னா வணக்கம்.
2: ஒரு வணக்கம் போதாதா மந்திரியாரே? ஏன் இத்தனை வணக்கம்?
1: நான் காலை வணக்கம் சொன்னதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஜன்னலோரமாக அமர்ந்து ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே மன்னா.
2: அதுவா? அது வேறொன்றுமில்லை மந்திரியாரே. இதோ வரிசையாக பள்ளி பேருந்துகள் செல்கின்றனவே, எல்லாமே ஒரே மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றன. எனக்கு அதில் ஒரு சந்தேகம். பள்ளி குழந்தைகளையும் கல்லூரி மாணவர்களையும் ஏற்றி செல்லும் இந்த பேருந்துகள் மட்டும் ஏன் உலகம் முழுவதும் இந்த ஒரு

0: அறிவியலும் பாதுகாப்பும் இணைந்த ஒரு நுட்பம். இதை தேசிய பள்ளி பேருந்து பளபளப்பான மஞ்சள், அதாவது நேஷனல் ஸ்கூல் பஸ் க்ளாசி எல்லோ என்று அழைக்கிறார்கள்.
1: சிவப்பு அல்லது ஊதா நிறங்கள் கூட கண்ணை கவரும் அல்லவா, பிறகு ஏன் மஞ்சள் நிறம்?
0: அதற்கு மனித கண்களின் அமைப்பே காரணம். மன்னா, மனித கண்கள் மற்ற நிறங்களை விட மஞ்சள் நிறத்தை 1.24 மடங்கு அதிகமாக வேகமாக அடையாளம் காணுமோ?
1: அப்படி என்றால் பக்கவாட்டு பார்வைக்காக.
0: ஆம், சாலையில் வாகனத்தை ஓட்டி செல்பவர் தன் நேர் பார்வையில் இல்லாவிட்டாலும் ஓரக்கண்ணால் மஞ்சள் நிற பேருந்து வருவதை உடனே கவனித்துவிட முடியும்.
1: அப்படி என்றால் மஞ்சள் நிறம் கவன ஈர்ப்புக்காகவும்.
0: ஆம், போக்குவரத்து நெரிசலில் சில நொடிகள் முன்னதாகவே ஒரு வாகனத்தை அடையாளம் காண்பது விபத்துகளை தவிர்க்கவும் உதவும்.
1: ஓஹோ, அப்படி என்றால் மஞ்சள் நிறம் பாதுகாப்பிற்காகவும். ஆனால் அதிகாலை நேரங்களிலும் பனிமூட்டமான காலங்களிலும் இந்த மஞ்சள் நிறம் எப்படி தெரியும்?
0: மன்னர்வேந்தே, மஞ்சள் நிறத்தின் பின்னணியில் கருப்பு நிறத்தில் எழுதப்படும் எழுத்துக்கள் மிக தெளிவாக தெரியும். அதிகாலை பொழுது, அண்டி சாயும் நேரம் மற்றும் மழை காலங்களில் கூட மஞ்சள் நிறம் மற்ற நிறங்களை விட துல்லியமாக தெரியும்.
1: இருட்டில் கூடவா இந்த நிறம் தெளிவாக தெரியும்?
0: மஞ்சள் நிறம் இது ஒளியை நன்றாக பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. எனவே இருட்டிலும் இது ஒரு எச்சரிக்கை விளக்கு போல செயல்படும். அண்ணா,
1: இதை உலக நாடுகள் அனைத்தும் எப்படி எப்போது ஏற்றுக்கொண்டன?
0: 1939 டாக்டர் பிராங்சர் என்பவர் இதற்காக ஒரு மாநாட்டை நடத்தினார். பேருந்தின் பாதுகாப்பு மற்றும் 44 விதிகள் இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் இந்த மஞ்சள் நிறம்.
1: ஓஹோ, இதன் பின்னால் உள்ள நியாயமான காரணங்களால் இன்று உலகின் பெரும்பாலான நாடுகள் இதை பின்பற்றி வருகின்றன. புரிகிறது மந்திரியாரே, இது வெறும் அலங்கார நிறம் அல்ல, குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக பூசப்பட்ட ஒரு கவசமே ஆகும்.
0: ஆமாண்ணா, இனி தாங்களும் தினமும் மஞ்சள் நிற உடையில் வந்தால் அரண்மனையில் இருக்கு எங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்.
1: என்ன கூறினீர்?
0: இல்லை மன்னா, பார்க்க அழகாக இருப்பீர்கள் என்று கூற வந்தேன்.
1: அதுதானே பார்த்தேன்.
0: இன்றைய குறுஞ்செய்தி.

நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ வழங்கும் குண்டக்க மண்டக்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் மறை பண்டகை 101 நேரம் காலை 7:35 நிமிடம். விடாமுயற்சியுடன் இலக்கை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை நோக்கி உங்களை வழி நடத்தட்டும். குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் முதலில் கேட்கலாம் மாற்றம் திரைப்பட பாடல்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்,
4: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
5: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
4: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
9: புனித
10: ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
9: போன் 8925938618.
11: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
12: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு போ. அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
13: கிம்ஸ் ஹாஸ்பிடல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
1: கல்வி சேவையில் 17ஆம் ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
14: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மாண்டி விளை.
1: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
14: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
1: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
14: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
1: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
14: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
14: மைக்ரோபயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்.
1: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
14: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
1: இங்கிலீஷ், காமர்ஸ்.
14: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
15: நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி வரி பண்டலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் டெங்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சர்மரோக நிவாரணி சாய்பால். நேரம் காலை 7

எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை இடலா.

0: நாகர்கோவில்.
1: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
5: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: இயற்கையின் மனம்
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தூய்மையின் நம்பிக்கை
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
7: தொடர்புக்கு
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
7: செண்பகராமன் புதூர்,
6: செல்
7: 7305-36-5016.
8: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
9: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
8: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
9: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
8: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
9: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
10: நேரம் காலை 7:51. தென்குமரி தென்னிலையில் இனி அறிவோம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 40 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 50 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 60 ரூபாய், சீனியவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 140 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 65 ரூபாய், முட்டைக்கோஸ் 1 கிலோ 35 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 1 கிலோ 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சவ் சவ் 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பீட்ரூட் 1 கிலோ 58 ரூபாய், முழங்கி 40 ரூபாய், எலுமிச்சை 280 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 48 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 51 ரூபாய், வாழையிலை 1 பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 110 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 1 கிலோ 70 ரூபாய், கோவிக்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், காராமணி 50 ரூபாய், கருவேப்பிலை 50 ரூபாய், வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 1 கிலோ 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம். திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி கன்னியாகுமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சுப்பாறை அணை 22.20 அடி, பெருஞ்சாணி அணை 15.30 அடி, சிற்றாறு 1 அணை 4.62 அடி, சிற்றாறு 2 அணை 4.72 அடி, பொய்கை அணை 16.30 அடி, மாம்பழத்துறையாறு அணை 16.40 அடியாக நிலவுகிறது.

திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: புதுப்பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
1: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் தராங்க.
2: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த பத்தாண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி தகைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
3: தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறது வான்புகழ் தந்த வள்ளுவம். இவ்வுலகில் தோன்றியவர்கள் புகழ்பட வாழ்வதற்கான பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதே பொய்யில் புலவர் வலியுறுத்துவது. இந்திய திருநாடு பல்வேறு தலைவர்களையும் அறிஞர்களையும் இவ்வுலகிற்கு கொடையாக தந்துள்ளது. உலக அரங்கில் இந்திய திருநாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் பலருள் ஒப்பாரும் மிக்காருமற்ற ஒருவர் குருதேவ் என அறியப்படும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இன்று 7ஆம் நாள் கவிஞர், அறிஞர், கல்வியாளர், ஓவியர், இசையமைப்பாளர், இயற்கை நேசர் என பன்முகம் கொண்ட விஸ்வகுரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861ஆம் ஆண்டு 7ஆம் நாள் வங்காளத்தின் கல்கத்தா நகரில் தேவேந்திரநாத் தாகூர், சாரதா தேவி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். கல்வி மற்றும் பொருளாதார நிலையில் சிறந்து விளங்கிய குடும்பத்தில் பிறந்த தாகூர் அவர்கள் முறையான பள்ளிக்கல்வியில் பெரிதும் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். தனியாக ஆசிரியர்களை நியமித்து வானியல், கணிதம், அறிவியல், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்றவற்றை பயின்றார். தனது 8வது வயதிலேயே கவிதை மற்றும் நாடகம் எழுதும் ஆற்றல் கொண்டிருந்தார். தன்னுடைய 16வது வயதில் பானு சிம்ஹா என்கிற புனைப்பெயரில் தனது முதல் கவிதை நூலினை வெளியிட்டார். சட்டக்கல்வி பயிலும் நோக்கில் லண்டனுக்கு சென்றார். லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, கோதே, கீட்ஸ் ஆகியோரின் எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். சட்டப்படிப்பினை முழுமையாக முடிக்காமலேயே இந்தியா திரும்பினார். வால்மீகி பிரபிதா என்கிற தனது முதல் நாடகத்தை 1881ஆம் ஆண்டு தனது 20ஆம் வயதில் எழுதினார். ராஜா ஓ ராணி, விசர்ஜன் போன்ற இவரது நாடகங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. கவிதைகள், நாடகங்கள் மட்டுமின்றி சிறுகதைகளும் எழுதும் திறன்மிக்கவர் தாகூர். வங்கமொழியில் தாகூர் எழுதிய கல் பகுச்சா என்ற 80 சிறுகதைகளுடைய தொகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 1901ஆம் ஆண்டு வெளியே

வெளியிடப்பட்ட நைவேதியா, 1906 வெளியிடப்பட்ட கே ஆ ரவீந்திர சங்கீத் என்றழைக்கப்படும் தாகூரின் 2230 பாடல்களின் தொகுப்பு போன்றவை சிறந்த படைப்புகளாக இன்றளவும் போற்றப்படுகின்றன. சங்கீத கல்பதரு என்ற இசை நூலில் இந்திய ஆன்மீகத்தின் கலங்கரை விளக்கமாய் திகழும் சுவாமி விவேகானந்தர் கவிகுரு தாகூரின் பாடல்களையும் தொகுத்துள்ளார். தாகூர் தனது சிறந்த நண்பரான விவேகானந்தருக்கு மெட்டமைத்து பாடல்களை பாடும் பயிற்சியை தந்துள்ளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். தாகூர் அவர்களின் எழுத்தாற்றலுக்கும் இந்திய இலக்கிய தரத்திற்கும் மணிமகுடம் வைத்தார்போல் கீதாஞ்சலி என்கிற தாகூர் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பிற்கு 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வங்கமொழியில் எழுதப்பட்ட கீதாஞ்சலி 157 பாடல்களை கொண்ட முதல் பதிப்பாக 1910 வெளியிடப்பட்டது. கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு 1912 இந்தியன் சொசைட்டி ஆஃப் லண்டன் என்னும் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. தாகூர் அவர்களே வங்கமொழி கீதாஞ்சலியை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். WB Yeats என்பவரின் உதவியோடு கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை மேலும் மெருகேற்றினார் தாகூர். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், முதல் ஆசியர், முதல் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் என பல்வேறு பெருமைகளை இந்தியாவிற்கும் தாகூருக்கும் கொணர்ந்து சேர்த்தது கீதாஞ்சலி என்றால் மிகையல்ல. கீழே நாடுகளின் பாரம்பரியத்தினையும் ஆன்மீக சிந்தனைகளையும் மேலை நாடுகளின் அறிவியல் சிந்தனைகளோடு இணைத்து தனது எழுத்துக்களை வடிவமைத்தவர் தாகூர். அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் போது கிடைக்கப்பெறும் நன்மை அளவிடக்கரியது. நில எல்லைகளின் அடிப்படையில் மட்டுமின்றி தனி மனிதனின் மனங்களிலும் ஆத்மார்த்தமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இந்திய ஒற்றுமை என்பது இந்திய மனங்களின் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தியவர் தாகூர். வங்க பிரிவினை சமயத்தில் பொன்னான வங்காளம் என பொருள் தரும்படியான அமர் சோனா பங்களா என்ற பாடலை மக்களை ஒன்றுபடுத்தும் நோக்கில் எழுதினார் தாகூர். பின்னாளில் 1971 வங்கதேசம் என்ற தனி நாடு உருவான போது அமர் சோனா பங்களா என்ற பாடல் வங்காளதேசத்தின் தேசிய கீதமாக ஆனது. அது மட்டுமின்றி இந்திய நாட்டின் பல்வகை வேறுபாடுகளையும் வேறுபாட்டில் நிலவும் ஒற்றுமையினையும் முன்னிலைப்படுத்தி ஜனகணமன என தொடங்கும் பாடலை எழுதினார் தாகூர் அவர்கள். ஜனகணமன பாடலை கல்கத்தாவில் 1911 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடினார். தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் 1950 ஜனவரி 24 இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா, பங்களாதேஷ் என இரு நாட்டு தேசிய கீதங்களையும் தந்த பெருமை ரவீந்திரநாத் தாகூரையே சேரும். சிறு வயதில் முறையான பள்ளிக்கல்வியில் நாட்டமற்றிருந்த தாகூர் அவர்கள் கல்வியை பற்றி 1750 பக்கங்களில் சுமார் 130 கட்டுரைகளை எழுதும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டார். கல்கத்தாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போல்பூரில் 1901 சாந்திநிகேதன் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் தாகூர். சாந்திநிகேதன் இயற்கையான சூழலில் அமைந்த கல்வி நிறுவனமாகும். மழலையர் பள்ளி முதல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வரை சாந்திநிகேதனில் அமைந்திருந்தது. மாணவர்களின் சுய ஆர்வங்களின் அடிப்படையில் கற்றல் நிகழ்ந்தது. தங்கி பயிலும் பள்ளிகளில்தான் மாணவர்கள் நிறைவாக கற்க முடியும் என்பதை தாகூர் என்றும் வலியுறுத்தினார். கல்வி இயற்கையின் வழியே நடைபெற வேண்டும். கருத்துக்களை திணிப்பதாக அமையக்கூடாது. மாணவர்களின் அறிவு நிலையிலும் சிந்தனை முறையிலும் நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருவதாக கல்வி அமைய வேண்டும். கல்வியானது சுதந்திரம், எண்ணங்களின் தூய்மை, பொது உடைமை ஆகிய தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும் உடல், அறிவு, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளை உள்ளடக்கியதாகவும் நல் உலகினை விரும்பும் முழுமையான வளர்ச்சியினை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டினில் சாந்திநிகேதனை உருவாக்கினார் தாகூர். ஒரு ஆசிரியர் தானும் கற்றுக்கொண்டே இருந்தாலன்றி அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து ஆசிரியர் கல்வியையும் வடிவமைத்தவர் தாகூர். சாந்திநிகேதன் பள்ளியானது 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மேம்பட்டது. இயற்கையை கடவுளாக எண்ணியவர் தாகூர். இயற்கையான சூழலில் கல்வி அமைவதில் விருப்பம் கொண்டவர் தாகூர். காடுகளையும் இயற்கை சமநிலையையும் பாதுகாக்கும் நோக்கில் வன மகா உற்சவம் எனப்படும் காடுகளின் திருவிழாவில் பேரார்வம் கொண்டு இயற்கையை பேணினார். 2000 இசைப்பாடல்கள், 1000 கவிதைகள், ஏறக்குறைய 20 8 நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் பல என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார் தாகூர். அவற்றுடன் படைப்பாற்றல் மிக்க சுமார்
3000-க்கும் மேற்பட்ட ஓவிய படைப்புகள், பயணக் கட்டுரைகள்,

0: ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்துக் கொண்டால் தாகூரின் ஆளுமையின் பேருருவை காண இயலும். 1940 அவரது இலக்கிய பணிகளை கருத்தில் கொண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இலக்கிய முனைவர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. 1901 தாகூர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாந்தி நிகேதன் கல்வி நிறுவனம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. தாகூரால் 1921 உருவாக்கப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் 1951 இந்திய அரசினால் மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. தாகூரின் கடிதங்கள் இந்திய அரசின் சாகித்ய அகாடமியால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்திய அரசானது 1952 மற்றும் 2011 தாகூர் அவர்களின் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலைகளை வெளியிட்டு தாகூர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இத்தனை பெருமைகளையும் தன்னகத்தே கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1941 August 7 இவ்வுலக வாழ்வை நீத்தார். இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசினை பெற்றுத்தந்த தாகூரின் கீதாஞ்சலியின் 35வது பாடல் இப்படியாக இருக்கிறது. எங்கே மனம் அச்சமற்று இருக்கிறதோ, தலை நிமிர்ந்து இருக்கிறதோ, எங்கே அறிவு உரிமையுடன் இருக்கிறதோ, எங்கே உலகம் பிளவுபடாது இருக்கிறதோ, எங்கே உண்மையின் ஆழத்திலிருந்து சொற்கள் பிறக்கின்றனவோ, எங்கே சலியாத உழைப்பு நீளுகிறதோ, எங்கே பகுத்தறிவு என்னும் தெளிந்த ஓடை வற்றி போகாமல் இருக்கின்றதோ, எங்கே என்றும் விரிந்து நோக்கும் எண்ணத்திலும் செயலிலும் மனதை நீ முன்னின்று அழைத்துச் செல்கிறாயோ, அங்கே அந்த உரிமையுள்ள இன்ப உலகத்தில் என் நாடு விழிப்புறுக. தாகூரின் பிறந்த நாளன்று அவரது வழியில் நாமும் விழிப்புறுவோம். அவ்வாறே நம் நாடும் உலகமும் விழிப்புறட்டும்.
1: இதுவரை தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஒரு தொழில இருந்து லாபம் ஒருதான் நஷ்டம் ஒருதான்றத பாக்குறது முக்கியமா. நம்ம இந்த தொழிலேந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
2: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: that the scheme can ease short-term liquidity pressures, but also cautions that if disruptions continue or worsen, further policy support may be required. The editorial concludes that the government must remain alert, flexible and ready with additional measures. And finally, in news that is sure to make wildlife enthusiasts happy, a rusty spotted cat, one of world's smallest species of wild cats and classified as near threatened, has been sighted along with her tiny offspring in the Aravali scrublands at the doorstep of Delhi, reports the Indian Express. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. India marks first anniversary of Operation Sindoor, launched in response to Pahalgam terror attack. Bihar Chief Minister Samraj Chaudhary to expand his cabinet today. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah among host of dignitaries to attend swearing-in ceremony in Patna. Newly elected Congress MLAs of Keralam to meet in Thiruvananthapuram today to elect their leader. Bengal BJP leader Subhendu Adhikari's close aide shot dead in North Chobbis Parganas district of West Bengal. US and Iran closing in on agreement to end war in West Asia. France moves its carrier strike group to Red Sea as part of potential mission to secure Strait of Hormuz. And Delhi to host 2026 Commonwealth Table Tennis Championship. And with that, we end the morning news. Have a nice day.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் மறி பண்பலை 101. நேரம் காலை 8:30 நிமிடம். இனி கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
7: காசி தேசத்துல ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேராக குறி பார்த்து அம்பை விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேலே போய் குத்திக்கிட்டுது. விஷந்தடவுன அம்பு, அதனால் மரம் வீணாக போயிட்டுது. அதிலிருந்து இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாளில் அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்தில் ஒரு பொந்து, அதில் ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கியிருந்தது. மரம் காய ஆரம்பித்ததும் அந்த பறவையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிது, சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பிரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளவு அன்பு. இற தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிளி ரொம்ப வாடி போயிட்டுது, சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே, உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு, நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாக்குனது இந்த மரம் தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம்தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம்தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது. இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும்.

0: என்னோட நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுதான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னா உன்ன மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்ட, உன்னை பாராட்டுறேன். உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளு தரேன் அப்படின்னாராம் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அப்படியே தந்தேன்னாரு இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்துதான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார். என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமாக. ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேரம் காலை 8:36 நிமிடம். குமரி பண்பலை 101 இணைக்கலாம் கே கே எக்ஸ்பிரஸில் திரை இசை கேட்பதற்கு முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ வழங்கும் குண்டக்க மண்டக்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழு ஏசி மேளா.

நேரம் காலை 9:38. பண்பலை 101 நேர்கள் இணைந்திருப்பது வசந்தழைப்பு திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி வருகிறார் டாக்டர்.

0: இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று இரவு 7:30 உழவர் உலகம், இதில் கிசான் வாணி. முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு. தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க தவறாது.

நேரம் காலை 9:43. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பில் திரை இசை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஜெகமே தந்திரம்.

மற்றும் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு

0: மணி, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 9:30 நாடகமலர். இதில் கல்யாண கலாட்டா நாடகம் கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நேரம் காலை 9:48. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் கடைக்குட்டி சிங்கம் திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பில் திரை இசை. இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
3: நேரம் 10 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் 1ஆம் ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினரின் துணிச்சலுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த 7 சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வீர் ஷெகான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 10 மணி 2 நிமிடம். நேசத்தால் இணைவோம்.

0: செய்யால் நினைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
1: வசந்த் அண்ட் கோ வழங்கும்
0: குண்டக்க மண்டக்க, இதில் திரு இசை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: நேரம் காலை 10:10. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 குண்டக்க மண்டக. இதில் திரை இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மான் கராத்தே.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
3: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
4: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் கொலோனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். நேரம் காலை 10:16. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 குண்டக்கம் மண்டக்க. இதில் திரை இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வருவது கல்யாண சமையல் சாதம் திரைப்பட பாடல்.

0: புதுப்பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம். இன்று சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் எலிஸ் சித்ராதேவி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நுற்றுண்டுதாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: நேரம் காலை 10:31. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 குண்டக்க மண்டக்க திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தனி ஒருவன் திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: 9:10 MTV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666.
3: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று 7:30 உழவர் உலகம், இதில் கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், குறுத்து அழுகல்.

0: அமர்க்கு முன்பதிவு செய்ய 04652-230666
1: செல் நம்பர் 9488-230666.
2: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று 7:30 உழவர் உலகம், இதில் கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு. தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்க தவறாதீர்கள். நேரம் காலை 10:39. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குண்டக்க மண்டக திரை இசை நிகழ்ச்சியில் இனி வருவது நான் கடவுள் திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
4: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள், சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
6: நேர்களை, இன்று இரவு 9:30 நாடக மலர், இதில் கல்யாண கலாட்டா நாடகம். அமைப்பு சென்னை வானொலி நிலையம். கேட்க தவறாதீர்கள் நேர்களை. நேரம் 10:46. பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குண்டக்கம் மண்டக்க. இதில் திரை இசை நிகழ்ச்சியிலே கேட்கலாம் சப்தம் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் கொலோனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 10:54. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 குண்டக்கம் மண்டக. இதில் திரை இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வருவது விக்ரம் வேதா திரைப்பட பாடல்.

நேர்கள் இதுவரை பண்பலை 101 கேட்டு ரசித்தது குண்டக்க மண்டக்க. இதில் திரை இசை. இனி வருவது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்சிக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் முற்பகல் 11:02. குமரி பண்பலையுடன் தேத்திக்கவிருப்பது திரைசை. திரைசையில் முதலில் ஒலிக்கிறது ரம்மி திரைப்பட பாடல்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
8: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கு.

நாகர்கோவில் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பன்மலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேர்முற்பகல் 11:09. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் மாசு திரைப்பட பாடல்.

எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: நேர்முறுபகல் 11:14. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் வெயில் திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. Anaitha sigichai muraigal ore idathil.
2: Ungal idayathai maaradippilirundhu paadhugaathida. Angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra sigichaigalukku. Ponjesli Super Speciality Hospital.
4: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேர்வுகள் 11:21. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன். நிகழ்ச்சிகள் திரை இசை. திரை இசைகள் எண்ணிக்கலாம். பட்டாளம் திரைப்பட பாடல்.

நேரம் பகல் 11:27. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. நேர்களில் இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தேர்வாளர் எலிஸ் சித்ராதேவி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள் நேயர்களே. குமரி பண்பலியுடன் திரைசியில் இனி கேட்கலாம் ஐயனார் திரைப்பட பாடல்.

நேர்முற்பகல் 11:45. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பாண்டலியுடன் நிகழ்ச்சியில் திரைசெய்யில் இணைக்கலாம் ரிஷி மூலம் திரைப்பட பாடல்.

நேயர்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். உழவர் பெருமக்களே, நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். குமரி பாண்டியுடன் திரைசியில் இனி கேட்கலாம் காதல் கொண்டேன் திரைப்பட பாடல்.

கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது குமரி பண்பலையுடன் திரை இசை நிகழ்ச்சி. நேர்களை குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் காலனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.

இன்றிரவு 9:30 சென்னை வானொலி நிலைய படைப்பாக நாடகமலரில் இடம்பெறுகிறது கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே. பக்கிரியப்பன். அமைப்பு கலையன்பன், எஸ். அண்ணாமலை பாண்டியன்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் நண்பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேர்களை குமரி பண்பலை 101. இன்று மதியம் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரில் சுவையில் சாரணிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எண்டோஸ்கோபி மற்றும் காலனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வ கணேசன் அவர்கள். 12:55 திரை இசை. மதியம் 1:10 திரைசை, 1:55 2:15 திரைசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் எலிஸ் சித்ராதேவி அவர்கள். மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், இதில் திரைசை இடம்பெறும். குமரி பண்பலை 101 இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 6:20 6:40 திரைசை இடம்பெறும். 7:00 திரைசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 திரைசை, 7:30 உழவர் உலகம், கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 திரைசை, 8:30 9:15 திரைசை, 9:30 நாடகமலர் கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே பாக்கிரியப்பன், அமைப்பு கலையன்பன் எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 10:05 நிலாமுற்றம், இதில் திரைசை இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் பகல் 12:10. சீருடன் வான்மீதில் தாரகை பலகோடி தீபமாய் ஒளி வீசும் தென்றலில் தவழ்விருப்பது மனம் நனையும் மதுரமொழி. இது தேருள் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது கர்ணன் திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: நேரம் பகல் 12:16 நிமிடம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையில் மனம் நனையும் மதுரமொழி. இது தேரில் சுவையில் சாரல் இசை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பாவமன்னிப்பு திரைப்பட பாடல்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் மதியம் 12:20. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன். மனம் நினைக்கும் மதுர்மொழி, இது தேரில் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் நிச்சய தாம்பூலம் திரைப்பட பாடல்.

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: மனம் நெயும் மாதிரமொழியில் இனி கேட்கலாம் பச்சை விளக்கு திரைப்பட பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேர்மதியம் 12:30. நீங்கள் இணைந்திருப்பது மனம் நனையும் மதுர்மொழி. இது தேரில் சுவையில் சாரல் இசை. நிகழ்ச்சியில் நீட்டிக்கவிருப்பது கிரகப்பிரவேசம் திரைப்பட பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவுகிறது மண்ணையும் மதுரமொழி. இது தேரில் சுவையில் சாரலிசை, தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையின் செல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி

ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தவேகாவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வே ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.
மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10

0: என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மேனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் பிற்பகல் 12:50. முக்கடலின் முழக்கமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். விளம்பரத்தை தொடர்ந்து நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரை கேட்கலாம்.
4: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
6: நலமாய் வாழ்வோம்.
7: எண்டோஸ்கோபி மற்றும் கொலோனோஸ்கோபி குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.
8: இன்னைக்கு நம்ம ஒரு பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் வந்து ஸ்கிரீனிங் எண்டோஸ்கோபி அண்ட் கொலோனோஸ்கோபி. இந்த எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ரொம்ப வலி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால நம்ம இது பண்ணக்கூடாது, இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற ஒரு இது. பிளட் டெஸ்ட்னா நம்ம உடனே போய் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். ஆனா இந்த எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபின்னு நம்ம சொல்லும் போது யூஸ்வலா எல்லாரும் ரெடியா இருக்கிறது இல்ல. ஆனா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட். ஏன்னு சொன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய கேன்சர்ல பாதிக்கு மேல பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா வந்து குடல் வயிறு சம்பந்தமா உள்ள கேன்சர்ஸ். இது வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து பூர்ணமா நம்மளால சரி பண்ண முடியும். இது கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது கம்ப்ளைண்ட், ஏதாவது பிரச்சனைங்க, இல்ல ஏதாவது சிம்டம்ஸ் நமக்கு இருந்தா தானே நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும்? கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு கேன்சரோ இல்ல ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ள உடம்புல எங்கேயாவது ஒரு பாகத்துல கேன்சர் வளர்ந்து கொண்டு இருக்கும். சோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காதான் ஸ்கிரீனிங் எண்டோஸ்கோபி அண்ட் கொலோனோஸ்கோபி நம்ம பண்ணணும்ங்கிறது. இப்ப யாருக்கு நம்ம பண்ணணும்? 45 வயசுக்கு மேல யாரு வராங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி 45 வயசு ஆகும்போது நம்ம வந்து இந்த ஸ்கிரீனிங் எண்டோஸ்கோபி அண்ட் கொலோனோஸ்கோபி பண்ணணும். சோ இதனால என்ன அட்வான்டேஜ் நம்ம சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம எடுத்துட்டோம்னா எந்த ஒரு கேன்சர் எடுக்கும் போதும் அது கேன்சரை வளர்றது கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண ஒரு சின்ன தடிப்பு இல்லைன்னா சின்ன ஒரு சதையை வளர்ந்து அந்த சதை தான் வந்து நாளைக்கு பல வருஷங்கள் ஆகி அது வந்து கேன்சரா மாறுது. அந்த சதையை நம்ம கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அதை மாத்தி எடுத்துட்டோம்னா அது கேன்சர் வராது. சோ இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு சின்ன சதை இருக்கு, அது வந்து நம்ம ஒரு 3-5 வருஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து நாளைக்கு கேன்சரா மாறும். அப்ப அதே சதையை நம்ம வந்து அது சின்னதா இருக்கும் போதே கண்டுபிடிச்சு நம்ம எடுத்துட்டோம்னா அது கேன்சரா மாறாது. சோ அது வந்து 100% கியூர். சோ இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம வந்து இந்த ஸ்கிரீனிங் எண்டோஸ்கோபி அண்ட் கொலோனோஸ்கோபி பண்ணா மட்டும்தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். சோ நண்பர்களே, உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி இல்ல உங்களுடைய முதியோர்கள் யாருக்காவது நீங்க ஒரு விலைமதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஒரு ஸ்கிரீனிங் எண்டோஸ்கோபி அண்ட் கொலோனோஸ்கோபி பண்ணுங்க. 10 பேர்ல எப்படினாலும் ஒரு 3-4 பேருக்கு சின்ன தடிப்பு இருக்கும், அதை வந்து நம்ம மாத்தி எடுத்துட்டோம்னா அவங்கள கேன்சர்ல இருந்து காப்பாத்திடலாம்.
7: எண்டோஸ்கோபி மற்றும் கொலோனோஸ்கோபி குறித்து விளக்கியவர் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஸ் செல்வகணேசன் அவர்கள்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம். இதில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் எலிஸ் சித்ராதேவி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.
4: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
3: நேரம் பிற்பகல் 12:55. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் இப்பொழுது பில்லாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நேரம் பிற்பகல் 1 மணி. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பண்பலை 101 நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். முதலாவதாக எதிரி திரைப்பட பாடல்.

நேரம் பிற்பகல் 1:03 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி கலாபக்காதலா திரைப்பட பாடல்.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 9:30 நாடகமலர். இதில் கல்யாண கலாட்டா நாடகம் கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதம், இது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:10. பண்பலை 101 ஆரம்பமாகிறது ஹாய் ஸ்நேகிதியே. இதில் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கிருமி திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: இயற்கையின் மனம்

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
0: தூய்மையின் நம்பிக்கை
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
0: தொடர்புக்கு
1: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
0: செண்பகராமன் புதூர்,
1: செல்
0: 7305-36-5016.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: நேரம் பிற்பகல் 1:15. பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் கல்வனின் காதலை திரைப்பட பாடல்.

0: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: நாகர்கோவில்
0: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று இரவு 7:30 உழவர் உலகம். இதில் கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் பிற்பகல் 1:22. ஹாய் ஸ்நேகிதியே, திரைசெயல் இனி கேட்கலாம். ஆரஞ்சு மிட்டாய் திரைப்பட பாடல்.

0: ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 1:29. பண்பலை 101 நேயர்கள் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் ஆரோமலை திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: நேரம் பிற்பகல் 1:33. நேர்களை இனி கேட்கலாம் மின்னலை திரைப்பட பாடல்.

0: பிசினஸ் அசோசியேஷன் நடத்தும் என்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
1: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
2: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
3: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.
4: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் எலிஸ் சித்ரா தேவி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவிகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆளுநரை திரு விஜய் இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லிக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து அரசு அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவிகா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும் காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவிகாவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே திரு விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் தாவிகா நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக கூறினார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதையோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்கவுள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவைக் குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாகவும் இப்பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. திமுக 5 இடங்கள், தாவிகா 2, காங்கிரஸ் நேயம் மக்கள் கழகம் தலா 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஒராண்டு நிறைவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் மன உறுதியையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார்.

நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 9:30 நாடக மலர், இதில் கல்யாண கலாட்டா நாடகம் கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நேர்களை, இதுவரை ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டீர்கள்.

0: உள்ளனர். இத்தினத்தை ஒட்டி ஜெய்ப்பூரில் முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌகான் தலைமையில் பாதுகாப்பு படை தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. காதி கிராம தொழில் ஆணையத்தின் மூலமான பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்ட செயலாக்கம் தொழில் முனைவோர்களையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்கள் துரித வளர்ச்சியுடன் வலுவடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 13,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி இலக்கையும் மிஞ்சி 4,03,000க்கும் மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 36,00,000க்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அடித்தட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். இந்தியா தற்போது சராசரியாக 1,129,00,000 மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். ஆனால் ஏற்றுமதி அளவோ வெறும் 14,00,000 மெட்ரிக் டன் மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக பல்வேறு நாடுகளின் சந்தைகள் இந்திய கனிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொழில் சார்ந்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விரிவான நல ஆரோக்கியத்தை இந்த திட்டம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் இளைய சக்தியின் ஆற்றல் கடந்த 12 ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மீன்குளத்துடன் கூடிய புதிய செயற்கை அருவி உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் கண்களுக்கு விருந்து படைக்க தயாராகி வருகிறது 63வது மலர் கண்காட்சி. பிரெயின் பூங்காவில் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான செயற்கை அருவியுடன் கூடிய மீன்குளம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சுற்றுலா பயணிகளும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சற்றுமுன் வந்த செய்தி, தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்குவங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி பாதுகாப்பு மற்றும் சூழலியல் நலன் கருதி இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் அப்பகுதியை பார்வையிடுவதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. எனவே வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபூஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 7ஆம் நாளான இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில்
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் வெள்ளிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமை நடவடிக்கையின் ஒரு

0: பகுதியாக தாவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிகரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் பிற்பகல் 1:55 நேர்கள் இப்பொழுது ஐரா திரைப்படத்தில் இந்த பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: in Lucknow this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் பிற்பகல் 2:15. கடல் காற்றின் இசையாய் குமரி மண்ணின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். திரை இசை கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக நாணயம் திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:22. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தாண்டவம் திரைப்பட பாடல்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நேரம் பிற்பகல் 2:28. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் கும்கி திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தென்னை நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் எலிஸ் சித்ராதேவி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். எட்டு திசையும் மெட்டுக்களை தேடித்தரும் இது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 2:34. திரை இசையில் இனி கேட்கலாம் சண்டி வீரன் திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று 7:30 உழவர் உலகத்தில் கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் பிற்பகல் 2:45. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலையின் 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் மிருதன் திரைப்பட பாடல்.

திரையிசையில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெண்ணிலா கபடி குழு. நீர்கள் இதுவரை பண்பலை 101 கேட்டு ரசித்தது திரை இசை. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை.

0: 30 நொடி ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் இமேசால், ஈரோடு மாவட்டம் சிறுவாளூர் ஆகிய இடங்களில் 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் சவுந்தப்பூர் 9 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 8 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அகவயல், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புத்தன் அணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், முதுகளத்தூர், மூளைக்கரைப்பட்டி, நாலுமுக்கு, கீழாநிலை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருப்பரப்பு, சுத்தமல்லி அணை, சுருளக்கோடு, அரிமளம், மதுரை, நெடுங்கல், பாலக்கோடு, எலந்தக்குட்டை மேடு, காக்காச்சி, சாத்தியார், கமுதி, கடலாடி, குண்டார் அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, மேட்டுப்பட்டி, மாஞ்சோலை, வரட்டுப்பள்ளம், ஆனைக்கிடங்கு, மதுரை வடக்கு, மதுரை, தருமபுரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், ஆண்டிப்பட்டி, குப்பநத்தம், பெரியப்பட்டி, தொண்டாமுத்தூர், தென்காசி, கோபிச்செட்டிப்பாளையம், சிட்டம்பட்டி, புவனகிரி, காரையூர், அயப்பாக்கம், திருப்புவனம், தல்லாக்குளம், சேத்தியாத்தோப்பு, சேலம் மாவட்டம் மேட்டூர், களியல், கன்னடியான் அணைக்கட்டு, தருமபுரி, வத்திராயிருப்பு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம், திருமனூர், செம்பரம்பாக்கம், மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, பெண்ணாகரம், பாம்பன், கவுந்தப்பாடி, திருச்செந்தூர், பாலமூர், திருச்சுழி, திருவாரூர், சேர்வலாறு அணை, சென்னை மதுரவாயல், ஆவுடையார் கோவில், மேட்டூர், சூரன்குடி, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வடக்கு உட்கர்நாடகம் தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், லட்சத்தீவுகளை ஒட்டி கேரள தென்கிழக்கே, தென்மேற்கு மத்திய பிரதேசத்தை கடந்து கர்நாடகத்தின் உட்பகுதியில் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: விஜயிடம் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை

0: நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபே சிகேமென் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் ஐந்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: நேரம் பிற்பகல் 3:02. என்றும் இனிமையாய் எப்போதும் புதுமையாய் உங்கள் துணையாய் இருப்பது குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
4: வீட்டுல இருந்து போன் வந்துட்டு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: பண்பலை 101 ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம்.
6: சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் வழக்குரைஞர் எலிஸ் சித்ரா தேவி அவர்களுடன் நேர்முகம்.
7: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம வந்து சந்திக்க இருக்கிறவங்க யார் தெரிஞ்சுக்கலாமா நேயர்களே? பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விட்டாச்சு, மாணவர்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்களும் அவங்களுடைய தேர்வினை எழுத தயாராயிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் தேர்வுகளை முடிச்சிருப்பாங்க. இந்த நேரத்துல உங்களை வானொலி மூலமா சந்திக்க வர்றவங்க குமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் வழக்குரைஞர் எலிஸ் சித்ரா தேவி அவர்கள் தான். அவங்கள சந்திக்கலாமா நேயர்களே? வணக்கம் மேம்.
8: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
7: ரொம்ப நல்லா இருக்கும்.
8: கோடை வெயிலையே நல்லா இருக்கேன்னு சொல்றத கேக்குறப்ப சந்தோஷமா தான் இருக்கு.
7: கோடை வெப்பத்தை தாங்கினாலும் தாங்கிடலாம், இந்த மாணவர்களோட சேட்டைகள் நிறைய வீடுகள்ல தாங்க முடியல. இல்ல
8: நிச்சயமா, என்ன செய்யறது, பிள்ளைகளை ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்பட்டுமா, இல்ல கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைகளை எங்க அனுப்புறது, யார் வீட்டுக்கு அனுப்புறதுன்னு தான் பெற்றோரோட கவலையா இருக்கும். ஆனாலும் இந்த நேரத்திலயும் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மாணவர்கள் தான் இனி நாளைய இந்தியாவோட தூண்களா வரப்போறவங்க. எப்படி நம்ம உருவாக்குறோமோ அப்படிதான் அந்த பிள்ளைங்க வந்து இந்த தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளா உருவாக போறாங்க. அதனால சில விஷயங்கள், சட்டத்தின் கீழே பிள்ளைகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியது வழக்கறிஞராகவும் ஒரு சமரச தீர்வாளராகவும் இருக்கிற என்னுடைய கடமையாகும். அதனால இந்த விஷயத்துல நான் சந்தோஷமா உங்களோட பேசுவதற்கு நான் அவளோட வந்திருக்கிறேன்.
7: நேயர்களோடு சேர்ந்து நானும் அவளோடு காத்திருக்கிறேன் மேம். முதல்ல வந்து மாணவர்களுக்கான பொறுப்புகள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
8: நம்ம எல்லாருக்குமே தான் மொத்தத்துல பொறுப்புகளும் கடமைகளும் வந்து ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கத்தை போல. அதனால நம்ம வந்து ஒரு உரிமையை கேட்க போறோம்னா நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சே ஆகணும். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி ஆகணும். அப்பதான் அந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு இப்ப நம்ம சொன்னோம்னா எல்லாரும் படி படின்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த கல்விச்சாலையில எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் நம்ம கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். செல்போன் இல்லாத வீடுகள் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கூட கண்டிப்பா அதை பயன்படுத்தக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்க.
7: கல்வி கூடத்திற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா கூட இந்த செல்போன் வந்துருச்சு இல்லையா?

0: நிச்சயமா நம்ம காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வகுப்பறையில போய் இருந்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப அப்படி கிடையாது. அந்த சின்ன அந்த செல்போனுக்குள்ளரே உலகத்தை அடக்கி வச்சிடறாங்க. என்னென்ன வேணுமோ அவ்வளோதையும் அதுல இருந்து கிரகிக்கிறாங்க. நல்லது கெட்டது எல்லாமே அதுல இருக்கு. அப்ப எதை நம்ம பார்க்கணும், எதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பெற்றோரும் ஆசிரியர்களும் விவரம் தெரிஞ்சவங்க எல்லாரும் நம்ம சொல்லி கொடுத்தாதான் பிள்ளைங்க அதன்படி பயன்படுத்தும். இல்லைன்னா அதெல்லாம் கையில கிடைக்கிறத வச்சு என்னென்ன பண்ணணுமோ இஷ்டம் போல பண்ணும். அதற்கு அறிவு வந்து அறிவு திறன் கம்மியா தான் இருக்கும். பிள்ளைகள் இல்லையா, சின்ன பிள்ளைகள் தானே, அவங்களுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும்.
1: இந்த காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு, அதாவது முக்கியமா மாணவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா?
0: இப்ப முதல் பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிப்போமா, வீட்டுல இருந்து முதல் முதல்ல பள்ளிக்கூடம் போறாங்க. அப்ப சக மாணவர்கள்ட்ட எப்படி நடக்கணும்ன்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, அவர்களை அவமரியாதையோ நடத்தக்கூடாது. உடன் படிக்கிறவங்க இதெல்லாம் பண்ணணும்னா இது சட்டப்படி குற்றமாகும். ஒரு காலத்துல நமக்கு வந்து ஐபிசின்னு சொல்லுவோம், எல்லாருக்குமே ஈஸியா தெரியும் இல்லையா, இந்திய தண்டனை சட்டம். அது இப்ப மாறி போயிட்டு பாருங்க, அதற்கு பெயர் மாத்திட்டாங்க, பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ஏன்னா அதனால செக்ஷன்ஸ் அப்பப்பைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனா ஐபிசில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். அப்ப அதுல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் அடிக்கிறதோ, தள்ளுறதோ, அடைத்து வைத்து வற்புறுத்துறதோ, மிரட்டல் பண்றதோ இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம். இது வந்து அவங்களுக்கு உடல் ரீதியா மட்டும் அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்காது, மன ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இதே தவறுதல வந்து ஆசிரியர்களுடன் செய்யக்கூடாது. ஒரு காலத்துல நம்ம ஆசிரியர்கள்ட்ட நம்மளே சொல்லுவோம், போய் படிக்கலையா நல்லா விழுங்க, முட்டியெல்லாம் பேத்து எடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி அடிபட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு வழக்கறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் மிகப்பெரிய பதவியில இருந்து நாட்டை ஆட்சி செய்கிறவர்களாகவும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரு பொண்ணு போல ஒரு பிள்ளை பெற்றிருப்பாங்க, இல்ல ரெண்டு பிள்ளைங்க வச்சிருப்பாங்க, அதுக்கு மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க, யாரையும் தொட விட்டுருக்க மாட்டாங்க. அடி வாங்குறதுக்கு பிள்ளைகள் போகாத அளவுக்கு நம்ம பெற்றோர் கவனமா இருக்கணும். ரெண்டாவது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், பக்கத்துல இருக்கிறவன கிள்ளிராத, அவனுக்கு பக்கத்து பையில வந்து இருக்கிறத தூக்கி திருடிறாத, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் அடிப்படையான குணங்கள். அடுத்தவங்களை நேசிக்கணும், அவங்களை வந்து அடிக்க கூடாது, காயப்படுத்திட கூடாது, இதெல்லாம் வந்து சட்டப்படியான குற்றம்ன்றத பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா இப்ப லீவு நாள் ஆயிட்டா, 16 வயசு இப்ப வந்து சின்ன பிள்ளைங்க, அதுக்கும் கீழே உள்ள பிள்ளைங்களே எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு அடம்பிடிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு பேர் உண்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 16 to 17 வயசு பையன் 4 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி தான் நான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஓடி தலைகளா நிக்கிற பிள்ளைகள் உண்டு. பெற்றோர்கிட்ட பணம் இருக்கு இல்ல, அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்க இதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும், அதுக்காக எனக்கு அதை வாங்கித்தான் இதை வாங்கித்து வாங்கணும். ஆனா சட்டம் என்ன சொல்லுகிறது, 18 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் அனைவரும் இளவர்கள் மைனஸ், அவங்க வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டும் பொழுது அந்த நேரத்துல ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு யாருன்னா பெற்றோர் தான் பொறுப்புன்னு இப்ப சொல்லி இருக்கு.
1: ரீசெண்டா ஒரு சட்டம்,
0: ஆமா, அதுலயும் குறைந்த அளவு இது இல்லையா, மிகப்பெரிய அளவுல பணம் நமக்கு வந்து நஷ்டமாகும். தண்டனை வந்து கிரிமினல் கேஸ்ல போகும் பொழுது அதுக்கு வந்து அதிகப்படியான தண்ட பணம் செலுத்த வேண்டியிருக்கு, அபராத தொகை செலுத்த வேண்டியிருக்கு. இதே இது அந்த மைனர் பிள்ளை வண்டி ஓட்டி யாருக்காவது காயம் விளைவித்தாலோ அல்லது மரணத்தை ஏற்படுத்தினாலோ அந்த நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பத்தார் நீதிமன்றத்துல நஷ்டஈடு கேட்கும் பொழுது அவங்க கேட்கிற தொகை ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் வரும். இந்த பொறுப்பும் யார் மேல சுமரும் என்றால் பெற்றோர் மேலதான் சுமரும். அப்ப ஒரு 2 லட்சத்துக்கு பைக்கை வாங்கிட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து நஷ்டப்பட வேண்டியது இருக்கு. குறைந்தது அது வந்து மரணம் அடுத்து காயம் இந்த ரெண்டையும் பொறுத்து நிவாரண தொகை அல்லது நஷ்டஈட்டு தொகை நிர்ணயிக்கப்படும். அப்ப இவ்வளவு பொறுப்பும் பெற்றோருக்கு வருது. அப்ப நம்ம பெற்றோர் எவ்வளவு கவனமா இருக்கணும், பிள்ளைக்கு கண்டிப்பா லைசன்ஸ் இல்லாம நான் வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் பிடிவாதமாக இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு அவனோட மனதை வேற இடத்துல மாற்றணும், வெளியே போகாதமா, பைக் எடுக்காதமா, அப்பா கூடப்போ அம்மா கூடப்போ இப்படி இருந்தாலே போதும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க, வயசு வந்தோடனே எடுத்துறேன் அப்படின்னு அன்பினால் அவர்களுக்கு வந்து உணர்த்த வேண்டும். இது வந்து மிகப்பெரிய கடமை. இன்னொன்னு, லைசன்ஸ் இருக்கிற பிள்ளைங்களே, இப்ப காலேஜ் பசங்களை நம்ம சொல்லலாம், ஒரு வண்டியில பாத்தீங்கன்னா 2-வீலர்ல 2 பேர் தான் பயணிக்கணும், அதுதான் இருசக்கர வாகனம்னே அதுக்கு பேரே, 2 பேருக்கு மேல ஏத்தக்கூடாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான், 3 பேர் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துகிட்டு கண்ணாப்பின்னானு வண்டி போடுவான். அப்படி அவனுடைய அஜாக்கிரதையான ஓட்டும் பொழுது பயணம் பண்ணும் பொழுது அது சட்டத்தை மீறின செயல், அது குற்ற செயலாகும். அந்த மாதிரி நடக்கும் பொழுது ஏதேனும் விபத்துகள் ஏற்படும் பொழுது அவங்க வண்டியில இன்சூரன்ஸே இருந்தாலும் கூட, அவனுக்கு லைசன்ஸ் இருந்தாலும் கூட, இன்சூரன்ஸ் வந்து அவங்களுடைய பொறுப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அப்ப வந்து யாருன்னா ஓனர் யாரோ அவங்க தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அது எவ்வளவு பெரிய நஷ்டம். சாதாரணமா நடந்த சம்பவத்துக்கு கூட இன்சூரன்ஸ்க்கு நம்ம எவ்வளவு அலையிறோம், மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு. அதே போல நமக்கு வாகனத்துக்கு சேதம் ஏற்பட்டாலும் அதை வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறோம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு லட்சங்கள் நமக்கு வந்து நஷ்டமாக நமக்கு வந்து சேரும். அதனால

பசங்களுக்கு சொல்லணும், 18 வயசு ஆயிட்டாலும் லைசன்ஸ் இருந்தாலும் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்தாலும் கவனமாக நீ ஓட்டணும், 2 பேருக்கு மேல ஓட்டாத அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த பொறுப்பும் பெற்றோரை தான் செய்யணும்.

0: இப்ப ஃபுல்லா பாத்தீங்கன்னா செல்போன் தான். எந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னே நமக்கு தெரியாது. இப்ப பிறக்கிற பிள்ளைக்கே ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா சோறு ஊட்டுறதுக்கே செல்போனை காட்டிக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்றது போக போக தான் தெரியும். அதை பிடுங்கிட்டோம்னா குலவெறியோட வந்து நிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பேர் உண்டு. நம்ம நிறைய வீடியோஸ் பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம். அதே போல சின்ன பசங்க தான் அந்த விளையாட்டுகள்ல நுழைந்து விட்டு மரணத்துக்கு எதுவா ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இதெல்லாம் வந்து தடுக்க வேண்டியது பெற்றோர், இன்னும் சொல்ல போனா அவங்க பள்ளியில இருந்து வரப்ப ஆசிரியர்களுடைய கடமையும் அதுல சேர்ந்து வருது. செல்போன்ல வந்து பாதிப்புகள் மிக மிக அதிகம்.
1: செல்போன் பாதிப்புகள்னு சொல்லும் போது அது இணைய குற்றங்களுக்கு கீழே வரும் இல்லையா மேம்?
0: இணைய குற்றங்கள்னு வரும்பொழுது நாம நினைக்கிறோம் என்ன இது சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா இது மிகப்பெரிய தாக்கம், மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய வேதனையை வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறவங்களுக்கு ஏற்படுத்துது.
1: பொருளாதார இழப்பீடுகளும் ஏற்படுறதுக்கு காரணமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம நல்ல பெரிய ஆட்கள் அவங்களே எத்தனை பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. கடன் கொடுக்கறான்றப்ப என்ன தேவை சொல்றாங்க, அதுல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல உள்ள பணம் எல்லாம் போயிடுதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர், எவ்வளவு இழப்புகள். அதே மாதிரி மிரட்டல், தேவையில்லாத ஒரு போன் கால் வந்து அட்டன் பண்ணி மிரட்டல்னால எத்தனை லட்சங்கள் கோடிகளை இழந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இதை இப்ப நான் சொல்ல வர்றது மாணவர்களுக்கான காரியங்களை வந்து இப்ப நான் சொல்ல விரும்புறேன். நான் என்னன்னா இப்ப வந்து இணைய குற்றங்கள்ல பார்க்கும் பொழுது ஐடென்டி திருட்டு, அதாவது அடையாளத்தை திருடுறது. ரெண்டாவது சீட்டிங், ஏமாற்றுறது. அதுக்கப்புறம் தனி மனித உரிமை அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்துருது. ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய இருக்கு இல்லையா, மிரட்டுறது. ஏ உன்ன பாக்கணும்னு ஆசையா இருக்கும், முகத்தை கொடு அப்படின்மா, முகத்தை அவங்க காட்டுவாங்க. ஆனா அதை வச்சு என்னென்ன காரியங்கள் எல்லாம் பரவி வருது. எவ்வளவோ காரியங்கள்னால இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து தற்கொலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து வெளியே கசிந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை பெற்றோர்கள் மூடி மறைக்கிறதுக்கு போராட்டம், அவ்வளவு போராட்டம் அவங்களுக்கு இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்ல, குடும்பம் முழுவதையும், சுற்றில இருக்கிற நண்பர்கள் வட்டாரம் எல்லாரையுமே இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள் உள்ளாக்குது. அதுக்கப்புறம் ஃபேக் ப்ரொஃபைல், இது வந்து ஐடி ஆக்ட் படி குற்றமாக இருக்கிறது. மற்றவர்களை போல ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கி ஏமாற்றுறது. உதாரணமா சொல்லலாம், ஒரு மாணவியின் பெயரில் ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கி தவறான போஸ்ட் எல்லாம் போடும் பொழுது அந்த பிள்ளையோட மரியாதை அதில் கெட்டு போயிடுது. அவளுக்கு வந்து இருக்கிற மன வேதனை மிகவும் அதிகமா போயிடுது. என்ன செய்யறது, யார்ட்ட, எத்தனை பேர்கிட்ட அவ பதில் சொல்ல முடியும்? அப்ப அதுக்கு இதெல்லாம் ஒரு முடிவு, நான் உயிரோட இருந்தா தானே இதெல்லாம் பார்க்க முடியும், நான் செத்துட்டா பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு தற்கொலையையும் செய்யறாங்க, தற்கொலைக்கு முயற்சியும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவரை தொடர்ந்து ஃபாலோ பண்றது, அவங்களுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்றது, மெசேஜ் எல்லாம் அனுப்புறது, இதுவும் சட்டப்படி குற்றமாகும். அதுக்கப்புறம் மார்பிங், இப்போ ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ரொம்ப பழகுனவங்களா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, ரொம்ப ஜென்டிலா தான் அந்த போட்டோ அனுப்பியிருப்பாங்க. ஆனா அதுல வந்து அவ தவறானவ அப்படின்னு சித்திகரித்து அந்த பிள்ளைக்கு நற்பெயர் எல்லாம் கெடுக்க வைத்து, இது வந்து நிச்சயமா மாணவர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய புயலை கிளப்பக்கூடிய காரியங்கள். இதுல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பெற்றோர் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, எது பண்றாங்க, நமக்கு வந்து நிச்சயமா அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்காது, நிச்சயமா கம்மியா தான் இருக்கும்.
1: இந்த தொழில்நுட்ப அறிவுகள் குறைவாதான்
0: பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப அதிகம், நமக்கு பெற்றோருக்கு வந்து ஓரளவு கம்மியா தான் இருக்கும். ஆனாலும் கூட அன்பினால பிள்ளைகளுக்கு வந்து அதெல்லாம் தப்புமா, இதை செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாதுன்னு எல்லாம் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீட்டிங் நிறைய, இந்த கடன் கொடுக்கறது வாங்குறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை வார்த்தை நிறைய காட்டுவான், லோன் தர்றேன் அதை தர்றேன் அப்படின்னு. ஆனா மொத்தத்துல நம்ம வாழ்க்கையை முழுவதும் அவங்க எடுத்துறது பின்னாலதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரிவெஞ்ச், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை நம்ம காட்டுறேன் பாரு, உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன் பாருன்னு சொல்லி அந்த ரிவெஞ்ச்ல அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையே கெடுக்கிற மாதிரி போட்டோஸ் அனுப்புறது, எல்லாருக்கும் பகிர்றது, சோசியல் மீடியால எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது, இதுவும் சட்டப்படியான குற்றம். சிறை தண்டனையும் உண்டு, அபராதம் உண்டு.
1: இணைய குற்றங்கள்ல சொல்லும் போது நீங்க அடையாள திருட்டுன்னு சொன்னீங்கல்ல மேம், அடையாள திருட்டுன்னா என்ன, இந்த அடையாள திருட்டு எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கறத சொல்ல முடியுமா மேம்?
0: அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாணவரோட பாஸ்வேர்டு, அப்புறம் ஓடிபி, அப்புறம் சோசியல் மீடியா அக்கௌண்ட், இதை எல்லாவற்றையும் திருடி பயன்படுத்துறது தான் அடையாள திருட்டு. உதாரணத்துக்கு ஒரு மாணவரோட அக்கௌண்ட் ஹேக் செய்து மெசேஜ் அனுப்புறது, அவர் பேர்ல வச்சுக்கிட்டு இவங்க தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அனுப்புவாங்க. அப்ப அது அவருடைய நற்பெயரை வந்து களங்கப்படுத்துது, அவருக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய கெட்ட பேர் அவங்களுக்கு வந்துடுது. இப்படிப்பட்ட செயல்கள் செய்யறவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது.

0: சரி, இவ்வளவு நேரமா நீங்க வந்து இணைய குற்றங்கள் என்னென்ன நடைபெறுகிறது அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த இணைய குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு கல்வி நிறுவனங்களோட பொறுப்பு என்னமா? அதோட இந்த குற்றங்கள் குறித்து நீதிமன்றங்களின் அணுகுமுறை எப்படி இருக்குமா?
1: கண்டிப்பா நான் இதை பத்தி நான் சொல்லிதான் ஆகணும். முதல்ல பிள்ளைங்க படிக்கிற அந்த பள்ளியோ கல்லூரியோ இவங்க என்ன செய்யணும்னா, சைபர் கிரைம் குறித்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஏறக்குறைய நம்ம வீட்டில் வந்து இருக்கிற நேரத்துக்கு சமமா பள்ளியில அவங்க இருக்காங்க. 8 மணி நேரம் அங்க இருக்காங்க, 8 மணி நேரம் வீட்டுல தூங்குவாங்க இல்லையா?
0: அதிக நேரம்
1: வந்து பள்ளியில தான் செலவு பண்றாங்க. அதனால பள்ளி கல்லூரிகள் இது குறித்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு எப்பவும் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் கண்டிப்பா எல்லா கல்லூரியிலையும் நீங்க பாத்திருப்பீங்க, பள்ளிக்கூடத்திலயும் பாத்திருப்பீங்க. கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்கும், அவங்க பேர் சொல்லி எழுதுறாங்களோ இல்லையோ எப்படியோ ஒண்ணு கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க அதை கண்டிப்பா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி கமிட்டி கண்டிப்பா வைப்பாங்க, பெற்றோருக்கு, பெற்றோர் ஆசிரியர் கழகம் எல்லா இடங்கள்லயும்

0: இருக்கும் இல்லையா. பிள்ளை ஒரு விதத்துல பாதிக்கப்படுது, பிள்ளையோட நிலைமை அப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஆசிரியர்கள்ட்ட வந்து அந்த கூட்டத்தில் அவங்க சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கப்படும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீதிமன்றங்கள் எப்படி இதை அப்ரோச் பண்றாங்க, நீதிமன்றங்கள் சைபர் கிரைம் மேல வந்து பயங்கரமா ஒரு கடுமையாதான் பார்க்கிறாங்க. அதுல லகுவா வந்து விடக்கூடிய காரியமா அவங்க பார்க்கறதே கிடையாது. சில நேரங்கள்ல நீதிமன்றம் மற்ற வழக்குகள் எல்லாம் பாக்குறப்ப அட்மானிஷன் பண்ணலாம், சில நேரங்களில் சிறை தண்டனை கம்மியாக கொடுக்கலாம், அப்படிலாம் பண்ணலாம் அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து. ஆனால் இது சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுமையான தண்டனை அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: இந்த காலகட்டத்தில் வந்து இணையம் மூலமா உலகமே மாணவர்கள் கையில வச்சிருக்காங்க இல்லையா. அதனால அந்த இணைய குற்றங்கள் பற்றி சொன்னீங்க, இணைய குற்றத்தில் அடையாள திருட்டுன்னு சொன்னீங்க, அதாவது சோசியல் மீடியாக்களில் உள்ள பாஸ்வேர்டுகள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுப்பாங்க, அப்புறமா அவங்களோட கருத்து வேறுபாடு நடைபெறும் போது வந்து தவறான முறையில் பயன்படுத்துவாங்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் உரிமையாளருக்கு தெரியாமல் அதாவது மாணவர்களுக்கு தெரியாமையே திருடி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனைகள் சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கு மேம்?
0: ஐடென்டிட்டி தெஃப்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது. இணையம் வழியா ஒரு மாணவரை வந்து துன்புறுத்தும் பொழுது அவமதிக்கும் பொழுது இதற்கும் வந்து சிறை தண்டனை இருக்கிறது சரிங்களா. அதுக்கப்புறம் ஆன்லைன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதுக்கு பார்க்குறப்ப இதுக்கும் அதிகப்படியான நல்ல தண்டனை சிறை தண்டனை இருக்கிறது. அதற்கு அப்புறம் மார்பிங் இருக்கு இல்லையா, அதற்கும் சிறை தண்டனை அபராதமும் இருக்குது. அப்புறம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது இருக்கு இல்லையா, தேவையில்லாத மெசேஜஸ்லாம், அதுக்கும் வந்து சிறை தண்டனையும் இருக்கு அபராதமும் இருக்கு.
1: அதாவது நேரடியாக ஒருத்தங்களை வந்து பொது இடங்களில் ஃபாலோ பண்ணுறதும் குற்றம், அதே மாதிரி சோசியல் மீடியாக்கள் மூலமா ஃபாலோ பண்றதும் குற்றம் தான்.
0: ஆமா, அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் தேவையில்லாத மெசேஜஸ் போட்டு அவங்களை துன்புறுத்தும் பொழுது அதுவும் குற்றமாகும். அப்புறம் ஆன்லைன்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதுவும் மிகப்பெரிய தண்டனை சரிங்களா. அது எல்லாமே தண்டனைக்குரிய காரியங்கள் தான். சிறை தண்டனை அபராதம் ரெண்டுமே விதிக்கப்படுகிறது.
1: அதாவது இணைய குற்றங்கள் என்னென்ன இருக்கு, சட்டத்துல அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க.

0: இவ்வளவு நேரம் வந்து இணைய குற்றங்கள் மூலமா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன, அதனால எவ்வளவு தண்டனைகள் இருக்கின்றன அப்படிங்கறதான் சொன்னீங்க. இனி என்னென்ன பிரச்சனைகள் மாணவர்கள் எதிர்நோக்கிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாமா மேம்?
1: உதாரணத்துக்கு நம்ம ரேகிங் எடுப்போம். காலேஜுக்கு முத முத போறாங்க, அவங்களுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். புதிய வாழ்க்கை, புதிய ஒரு பள்ளி காலத்தை தாண்டி ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளார போறாங்க. இதில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ரேகிங்கில் அடிபட்டவங்களாக தான் இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல்ஸில் நிறைய நடக்கும், சாப்பிட்ற இடத்துல, அப்புறம் குளிக்கிற இடங்களில், அந்த மாதிரி தூங்குற இடத்துல, இதெல்லாத்துலேயும் நடக்குது. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சட்டம் மிகவும் கடுமையாக இருக்குது ரேகிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்கள வந்து பேச்சில், அவங்களோட சைகையில் அவங்களுக்கு காட்டி, இல்லாட்டி இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி அவங்கள வற்புறுத்துறது, இதெல்லாம் வந்து பாருங்கள் குற்றமாகும். கீழே விழுந்து உருண்டு பரலு, மண்ணில் விளையாடு, நீச்சலடி, இப்படிலாம் நம்ம வந்து ஒருவேளை அது வந்து நம்ம பார்க்கறதுக்கு நகைச்சுவாக இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளையோட மனம் எவ்வளோ வேதனைப்படும். நாலு பேருக்கு முன்னால் இருந்து இப்படி பண்ணுறப்ப எவ்வளோ வேதனைப்படும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே கடுமையான குற்றமாகும். அப்புறம் புதிய மாணவர்களை அவமதித்தல், பயமுறுத்துதல், வற்புறுத்தி செயல்களை செய்ய ஈடுபடுத்துதல், இதை தான் ரேகிங்னு சொல்கிறது, இதை தான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு டிசிப்ளினரி இஷ்யூவும் கூட. ஏன்னா கல்லூரிகள் சில விதிமுறைகளை சொல்லி இருக்கும், இதை செய்யாத அதை செய்யாதன்னு. இதை மீறும் பொழுது அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறுற காரியமா ஆயிடும். இந்த காரியம் ராகிங்கன்னு தனி சட்டம் இருந்தாலும் கூட அந்த பழைய ஐபிசியும் படியும், இப்ப புதிய அந்த பிஎன்எஸ் ஆக்ட் படியும் அது வந்து குற்றமாக கருதப்படுகிறது.
0: பள்ளி கல்லூரிகள்ல இந்த ராகிங் சொன்னீங்க இல்லையா, இதை வந்து குறைப்பதற்காக, இதை வந்து கண்காணிக்கிறதுக்காக பள்ளிகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்?
1: ஆமா, அவங்களுக்கு கமிட்டி எல்லாம் இருக்கு, இன்டர்னல் கமிட்டி கண்டிப்பாக வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு காலேஜ்லயும் இருக்கு, அதுல விவாதிக்கப்படும். கல்லூரிக்கு முதல்ல சொல்லணும், இவங்க இப்படி இப்படி யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து கல்லூரிக்கு கண்டிப்பா சொல்லணும். சொல்லலன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஏதோ நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் புகார் பாக்ஸ், அது கண்டிப்பா வைக்கணும். இப்பதான் கம்பல்சரி ஆயிட்டு எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்கும் கேமரா கண்டிப்பா பொருத்தப்பட்டிருக்கணுமே. அப்படி பொருத்தும் பொழுது எல்லாமே அவங்களுக்கு நேரடியாக தெரிய வரும். அவங்களுடைய கட்டுப்பாடுக்குள் பள்ளியோ கல்லூரியோ கண்டிப்பா இருக்கணும், நிர்வாகம். அதை வந்து இப்ப எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாது, முன்ன அதிகமா இருந்தது, இப்ப அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப குறைந்து விட்டது. இப்ப இதுல பாக்குறப்ப ராகிங்னு பாக்குறப்ப வார்த்தையினால சொல்றதும் சொல்லி அவங்களை காயப்படுத்துறது, பிசிக்கல் அபியூஸ் அதுவும் அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதுவும் இதுல வரும், ராகிங்ல வருது. இப்ப வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைந்திருக்கிறதா தான் நான் சொல்றேன். ஆனாலும் பள்ளிகள் கல்லூரிகள் இதுல வந்து கவனமா தான் இருக்கிறாங்க. இதுக்கான தண்டனையும் பாக்குறப்ப இப்படிப்பட்ட செயல்ல ஒரு மாணவனும் மாணவியும் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு சிறை தண்டனையும் உண்டு, அபராதமும் உண்டு. அது தன்மைக்கு ஏற்ப.
0: பள்ளி மாணவர்கள்னா எப்படி மேம்?
1: பள்ளி மாணவர்கள் மைனர்னு ஆயிடுவாங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க, 18 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க மைனர். அவங்களுக்கு ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அந்த சட்டத்தின் கீழே அவங்களுக்கு தண்டனை வராது, பட் சீர்திருத்துவாங்க. அவங்கள சிறைச்சாலையில போட மாட்டாங்க, சீர்திருத்த பள்ளிகள்ல கொண்டு போய் போடுவாங்க. அப்படி போடுறதும் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. குடும்பத்தை விட்டுட்டு, பெற்றோரோட அன்பை விட்டுட்டு, வீட்டு சூழலையை விட்டுட்டு அங்க போய் ஒரு அனுபவம் வரும் பாருங்க, அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையா தான் இருக்கும். அவங்களுக்கு சீர்திருத்த பள்ளிகள், யாரா இருந்தாலும் சட்டம் விட்டு விடாது, எல்லாருக்கும் தண்டனை சமமா தான் இருக்கும். இப்ப ரேகிங்ல காயப்பட்டோம்னா அதற்கான சிறிய தண்டனை, அதே இது வந்து மரணத்தை விளைவித்தால் அதற்கு பெரிய தண்டனை.
0: இது தவிர்த்து மாணவர்கள் என்ன செயல்களை ஈடுபடக்கூடாது அப்படிங்கறத சட்டம் சொல்லுது மேம்?
1: மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை சீர்குலைக்கிற ஒரு காரியம் வந்து போதை, போதை வஸ்துக்கள். அது மதுபானமாக இருக்கலாம், அல்ல வந்து போதை வஸ்துக்களை உட்கொள்றதாகவும் இருக்கலாம். இதுக்குன்னு கண்காணிக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் நீர்ம வடிவில், திட வடிவில், உணவு பதார்த்தங்களாக, இல்லை இனிப்பு வகைகளாக இப்படிலாம் அவங்க உட்கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் பிள்ளைங்களை வந்து சின்ன வயசுலேயே அதை உட்கொள்ளும் பொழுது அவருடைய உடல் அவயங்கள் எல்லாம் கெட்டு போறது மட்டும் இல்ல, மனநலம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும்.
0: அடுத்தவங்களும் பாதிப்புக்குள்ளாவாங்க இல்லையா,
1: சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் அனைவரும் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள் உள்ளாவாங்க.
0: இது வந்து தடுக்கிறதுக்கு சட்டத்துல என்ன வழிவகைகள் சொல்லப்பட்டிருக்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்?
1: கண்டிப்பா தெரியணும்.

0: நமக்கு வந்து இப்ப தண்டனைன்னு சொன்னா தான் நம்ம கொஞ்சம் பயப்படுவோம் பாருங்க. மற்றபடி நமக்கு வந்து வருடி கொடுத்தோம்னா அதெல்லாம் இந்த காலத்துல எதுவுமே ஆகாது. ஒரு தண்டனை இருக்குன்னு சொன்னா தான் நம்ம ஓரளவாவது பயந்து நடப்போம். அதனாலதான் இதுக்கு தனியாகவே ஆக்டே இருக்கு, NDPS ஆக்ட்னு சொல்லுவோம், அந்த ஆக்டே இருக்கு. இதன்படி பாத்தீங்கன்னா இந்த போதை வஸ்துக்களை வந்து நம்ம வைத்திருக்கிற அளவை பொறுத்து அது 6 மாத காலத்துல இருந்து 14 வருடங்கள் அது ஒட்டி கூட போகும். ஆனா அபராதமும் உண்டு, மிக கடுமையான சட்டம்.
1: டிஸ்கிரிமினேஷன் இது குறித்து சட்டங்கள்ல என்னென்ன சொல்லப்படுதுமா?
0: பாகுபாடு மற்றும் துன்புறுத்தல் சட்டப்படி தவறு, குற்றம். இப்ப வந்து நேரத்தை வைத்தோ அவங்களோட ஜாதியை வைத்தோ ஒருத்தரை வந்து தரக்குறைவா பேசுறதோ அவங்கள வந்து தீண்டத்தக்காதவர்களாக வைக்கிறது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றம். ஏன்னா நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதுல வந்து ஆர்டிகல் 14, 15 எல்லாமே நமக்கு வந்து சமத்துவத்தை பத்தி நல்லா சொல்லுது, வண்ணமிடல் ரைட், அதெல்லாம் அடிப்படை உரிமைகள் சார்ந்தது. இதெல்லாம் மீறும் பொழுது, இதை யார் மீறினாலுமே அது வந்து சட்டப்படி குற்றமாகும். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாதியை சொல்லி திட்டுறதுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். அவங்க வந்து BNS ஆக்ட் படியும் அவங்களுக்கு தண்டனை உண்டு. தனிப்பட்ட முறையில உள்ள அதுக்குன்னு சட்டங்கள் இருக்கிறது, அதுலயும் அவங்க வந்து குற்றவாளி ஆவாங்க. ஜாதியை மட்டும் வச்சு பேசும் பொழுது அதற்குன்னு தனி சட்டங்கள் இருக்கிறது, அதுல வந்துடுவாங்க. இதே நேரத்துல வந்து கருப்பா இருக்கான், இல்ல வந்து மூக்கு பெருசா இருக்கு, பல்லு பெருசா இருக்கு, இப்படின்னு அவயங்களை குறித்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து கேவலமா நம்ம பேசினோம்னா, அந்த மாதிரி பிள்ளைங்க யாராவது மாணவர்கள் பேசினாங்கன்னா அது வந்து BNS ஆக்ட் படி அது குற்றமாகும். உருவக்கேலி செய்யறது அது வந்து சட்டப்படி குற்றமாகும். அதே போல ஏழ்மையை, ரொம்ப ஏழ்மையா ஏக்கழிஞ்ச சட்டை போட்டிருக்க அதை பண்ணிருக்க அப்படின்னு அவங்களுக்கு மன வேதனை உண்டாக்கும் பொழுது அதுவும் சட்டப்படி குற்றம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏன் இந்த ஜாதி ஆளு இங்க கூறக்கூடாது அங்கிட்டு போ அப்படின்றதோ, ஐயோ தீண்டத்தகாதது மாதிரி அங்க இந்த பக்கமே வந்துடாத, எங்க கூட சேர்ந்துடாத அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்குறதோ, இதுவும் சட்டப்படி குற்றம். என்ன செயல்கள் செய்கிறார்களோ அந்த செயலுக்கு ஏற்றபடி குறைந்தது 6 மாதம், அதற்கு மேலாக மிகப்பெரிய தண்டனைகளும் உண்டு அபராதத்துடன். அதே போல நம்ம இப்ப காலேஜ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற பிளாக் போர்டை உடைக்கிறது, கம்ப்யூட்டர் உடைக்கிறது, இல்ல ஏதாவது பொருளை திருடுறது, இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா அதுவும் குற்றமாகும்.
1: பள்ளி அறையில் உள்ள பொருட்களை
0: சேதப்படுத்துறது அது வந்து மிகப்பெரிய குற்றம். ஏன்னா அது வந்து பிறருக்குரியது, கல்லூரி நிர்வாகத்துக்குரியது. இதுல இவங்க கோபத்தை காட்டுறதுக்கோ இல்ல அவங்கள வந்து பழி வாங்கணும்ன்ற எண்ணத்திலேயோ எதையும் உடைத்தோ அதுகளை நாசப்படுத்தியோ பண்ணும் பொழுது, திருடி கொண்டு போகும் பொழுது அது சட்டப்படி குற்றமாகும். இதெல்லாம் பிள்ளைங்க செய்யக்கூடாது. இதான் நம்ம பெற்றோர்கள் வந்து அதை முன்கூட்டியே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். ஓம் பொருளை தவிர வேற எதையும் எடுக்கக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட இருந்து எடுக்கக்கூடாது, எதையும் நாசப்படுத்தக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள்.

0: கல்வி நிறுவனங்களில் வந்து மாணவிகள் மட்டும் இல்ல மாணவர்களுக்கும் உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, இதுக்கு வந்து சட்டத்தில் என்னென்ன தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இதை தெரிஞ்சுக்கலாமா? இனி
1: கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அதிகமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை போக்சோ ஆக்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தினமும் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அந்த ஆக்டை பத்தி அதிகமா ஒரு குற்றம் செய்தவங்களை பத்தி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு கேஸ் அது வரும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 18 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க ஒரு நாள் கூட குறைந்திருந்தாலும் அவர்கள் மைனர் தான், அவங்க சிறு பிள்ளைகள் தான், அவங்களுக்கு விவரம் தெரியலன்னா சட்டம் கருதும். அதனால அந்த 18 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை யாராவது அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேனோ இல்ல உனக்கு அதை வாங்கித்தாரேன் இதை வாங்கித்தாரேன்னு சொல்லியோ, ஒருவேளை அந்த பிள்ளைகள் வந்து கன்சென்ட் கொடுத்தா கூட அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்ட காரியங்கள்ல செய்யும் பொழுது இந்த போக்ஸ் ஆக்டின் படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சில நேரங்கள்ல வந்து ரெண்டு பேருமே மைனரா இருப்பாங்க, பையனும் மைனரா இருப்பான், பொம்பளை பிள்ளையும் அந்த மைனரா இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் கூட அது தண்டனைக்கு உரியதுன்றது அவங்க வந்து புரிந்து அவங்க வந்து வளர்க்கணும். 18 வயது வரைக்கும் அவங்க காத்திருக்கணும். பெண் பிள்ளை வந்து சின்ன பிள்ளையா இருப்பான், ஆண் வந்து வயதுக்கு வந்தவனா இருப்பான், அவனுக்கு தண்டனை அதிகமாகும், அவனுக்கு தான் தண்டனைக்குரியவனாக கருதப்படுவான். 18 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் வந்து அவங்க விருப்பப்பட்டே உடல் ரீதியான தவறுகள் அவங்க செய்யும் பொழுது கூட தண்டனைக்கு உள்ளாகிறது யாருன்னா ஆண் தான்,
0: மேஜர் தான்.
1: ஆமா, ஆண் தான்
0: மேஜரா இருக்கிறவங்க, பெண்ணோ ஆணோ அப்படிதானே மேம்?
1: ஆமா, மேஜரா இருக்கிறவங்க. மாணவர்களுக்கு இடையே நடக்கிற காரியங்கள் மட்டும் இல்ல, ஒருவேளை பள்ளி கல்லூரியில வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் நிர்வாகத்தினர் இவரும் கூட இந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை வந்து தவறாக பயன்படுத்தும் பொழுது அவங்களை கட்டாயப்படுத்தும் பொழுது இந்த போக்ஸ் ஆக்டின் கீழே வரும். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர் வந்து சொல்லிக் கொடுக்கணும், எது வந்து நல்ல தொடுதல் எது தீய தொடுதல்ன்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை தரும், பயத்தை உண்டாக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது பயந்து பிள்ளைங்க வந்து அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் குறையும்.
0: சட்ட ரீதியான கல்வி உரிமைகள் குழந்தைங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: கல்வி கற்கும் உரிமை நமக்கு அடிப்படை உரிமையை சார்ந்தது. கல்வி எல்லாருக்கும், யாரும் தடுக்கப்படக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்ப எல்லா பள்ளி கல்லூரியிலும் கூட ஒதுக்கீடு இருக்கும். பொருளாதாரத்துல பின்தங்கின மக்களுக்கு வந்து 25% ஒதுக்கணும்னு சொல்லிட்டு சட்டப்படி இப்ப எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸ்ல எல்லாத்திலயும் ஒதுக்குறத நீங்க பாத்துருப்பீங்க. அது வந்து நமக்கு உள்ள உரிமையாக்கும். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் யாரும் நம்மளை வந்து எதுக்காவது அடிக்கவும் கூடாது, கிள்ளக்கூடாது, ரத்த காயங்களை கொடுக்க கூடாது. அப்படி பண்ணும் பொழுது அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், மேலதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது அவங்களுக்கு உரிமை, மாணவர்களுக்கான உரிமை. அதே போல கல்லூரி நிர்வாகம் சில மாணவர்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லி நீ பாத்ரூம் கழுவு, அது அங்க போ, இதை கூட்டு அப்படின்னு எல்லாம் வேலை ஆகக்கூடாது. அது மிகப்பெரிய கடுமையான குற்றத்துக்கு உள்ளாவாங்க. இதெல்லாம் நமக்குள்ள உரிமைகள்.

0: ஓரம் ஆளோட அளவு போனோம், ஒன்னு போல படிக்கிறோம், ஒன்னு போல முன்னேறணும், அவ்வளவுதான். அதனால இந்த அடிப்படை உரிமை எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும். இதுல வந்து விதிவிலக்கு கிடையாது. அவர்கள் அந்த உரிமையை நிலைநாட்டலாம், நீதிமன்றத்தின் மூலமோ அல்லது புகார் கொடுப்பதன் மூலமோ தங்களுக்குள்ள உரிமையை மீட்டெடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து சட்டப்படி பாத்தீங்கன்னா அதிகமான மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீன்படி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். சில நேரங்கள்ல உங்களை காட்டில நான் வந்து இப்ப 98 மார்க் வாங்கியிருக்கேன், ஆனா 97 மார்க் வாங்கின ஒருத்தருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலன்னு வரும் பொழுது நான் நீதிமன்றத்தை அணுகி என்னுடைய உரிமையை நான் மீட்டெடுக்கலாம். ரிட் பெட்டிஷன் போட்டு நம்மளுடைய ஆதாரங்களை காட்டி எனக்கு இவ்வளவு எடுத்திருந்தோம், எனக்கு கிடைக்கல, ஆனா எனக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த உரிமையை மீட்டெடுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது.
1: நம்ம சட்ட ரீதியா எதிர்கொண்டு வெற்றி காணலாம் சொல்றோம்.
0: கண்டிப்பா, யாருக்கு சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானதுதான், அதை நம்ம வந்து எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் அதுல இருக்கிற புத்திசாலித்தனம். தகுந்த நேரத்துல அதை டக்குன்னு நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நன்மைகள் நமக்கு தேடி வரும்.
1: சட்டத்துல மாணவர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன குற்றங்கள் செய்தா சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் மாணவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த லா படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னன்னு நிறைவா அதை சொல்லிடலாமா மேம்?
0: கண்டிப்பா சொல்றேன், எங்களுடைய டிபார்ட்மெண்ட் அல்லவா, சொல்றேன்.
1: கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல, இப்பதான் இவ்வளவு நேரம் சீரியஸா பேசுனீங்க.
0: எல்லாருக்குமே வாக்குவன்மை உள்ளவர்கள் தான் வக்கீலா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, சமயோஜித புத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அதுல ஜொலிக்க முடியும். ஆனா எங்க யார் எப்படி இருந்தாலும் சரி, உண்மை உள்ளவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். பாருங்க, பொய் சொல்லக்கூடாது, ஒரு லாயர் மஸ்ட் பீ எ லாயர்னு சொல்லுவாங்க. இல்லை, உண்மையா நம்ம உழைக்கும் பொழுது நமக்கு உள்ள பேர், நமக்கு உள்ள புகழ் நம்மளை தேடி வரும். ஒரு நாள் நம்ம குறைந்து போக மாட்டோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற பிள்ளைங்க உடனடியா சம்பாதிக்கணும், உடனடியா பெரியாள் ஆயிரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு கால கட்டம் இருக்கிறது, அதற்கு அவங்க பொறுத்திருக்கணும். நன்றாக படிக்கணும், நல்ல ஒரு சீனியர்கிட்ட கற்று தெரியணும். நிறைய பேருக்கு சீனியர்கிட்ட இருந்து கேட்கணும்னே இல்லை, எல்லாம் செல்போன்ல இருக்குல்ல நம்ம பாத்துக்கலாம் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அனுபவம் மிகவும் அவசியம். நல்ல ஒரு சீனியர்கிட்ட அமைதியா இருந்து கற்று தெரிந்து கொண்ட பிறகு அவங்களும் ஒரு நல்ல வழக்கறிஞராக ஜொலிக்க முடியும். பணத்திற்காக மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த தொழில வந்தோம்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் ஆகிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்.
1: பொதுவாக ஒரு ஆலோசனை சொன்னீங்க, இப்ப வந்து ஒரு 10th படிச்சுட்டு இருக்க மாணவனுக்கோ இல்ல பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப வந்து ரிசல்ட் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன அறிவுரை சொல்றீங்க? அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இந்த படிப்புக்காக அப்படிங்கறத சொல்லலாமா மேம்?
0: இது வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மார்க் அடிப்படையில தான், மதிப்பெண்கள் எவ்வளவு அதிகமா எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கல்லூரிகள்ல அவங்களுக்கு இடம் கிடைக்கும். கல்லூரியில அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நன்றாக படிக்கணும். எல்லாருக்கும் சொல்றதுதான், விளையாட்டு போக்குல ஏதாவது ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்கவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மிகவும் குறைந்த செலவுல படித்து முடிக்கிறோம் என்றால் அது வந்து சட்டம் தான். இந்த சட்டப்படிப்பு மட்டும்தான் குறைந்த செலவுல நம்ம பண்ண முடியும்.
1: கல்வி நிறுவனங்கள்ல வந்து மாணவர்கள் செய்யற தவறுகள், மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள், இதை பற்றி எல்லாம் சொன்னீங்க. இந்த ஒரு சிரமங்களை மாணவர்கள் எதிர்கொள்றாங்க, யாராவது ஒரு மாணவர்களால அடுத்த ஒரு மாணவருக்கு வந்து துன்புறுத்தல்கள், ஒரு சங்கடங்கள் நேர்ந்துச்சுன்னா அவங்க வந்து நீதிக்காக என்னென்ன வழிமுறைகளை கையாளணும், யார் அணுகணும், அதற்கான வழிமுறைகளை சொன்னீங்கன்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும் இல்லையா?
0: மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஒரு தீங்கு வந்திருக்கு, யாராலேயோ தீங்கு வந்திருக்கு அப்படின்றப்ப உடனடியாக நம்ம வந்து செய்யக்கூடிய காரியம் பக்கத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒருவேளை நீதிமன்றத்துக்கு தான் நம்ம போகணுன்ற ஒரு கட்டாயம் வந்ததுன்னா உங்களுக்கு செலவு நிறைய இருக்குமே, வக்கீலுக்கு செலவு கொடுக்கணுமே, ஐயோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுகாவிலும் கூட நீதிமன்றத்துக்குள்ளே இலவசமாய் வழக்கை நடத்துவதற்கு ஒரு அங்கு ஒரு ஆணையமே இருக்கு, செயல்படுது லீகல் எய்ட் கமிட்டி. அதுல வந்து நல்ல நேர்த்தியான கற்று தேர்ந்த வழக்கறிஞர்கள் அதுல உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க அங்க மனு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை இலவசமாகவே நியமித்து மேற்படி வழக்கை நடத்துவதற்கு ஆவணம் செய்வாங்க. அதனால யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வந்துட்டு செலவாகுதே இப்படி செய்வோம், யார் செஞ்சு கொடுப்பான்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம். அது நீங்க நிர்வாகத்துக்கு மேல நீங்க கொடுக்கற கம்ப்ளைண்டா இருந்தாலும் சரி, சக மாணவனால் நீங்கள் துன்பப்பட்டால் அதற்கு கொடுக்கற கம்ப்ளைண்டா இருந்தாலும் சரி, என்னனாலும் சரி, அதை வந்து அங்க நீங்க ஒரு சின்ன ஒரு மனுவில் மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா போதும், ஆதாரங்களை கொடுத்தா போதும். அதனால அது ஒரு பெரிய தீர்வு. இன்னொன்னு, ஒவ்வொரு காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்டர்னல் கமிட்டி ஒன்று அங்கு வைப்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து சொல்லும் பொழுது அவங்க அறிவுக்கு அதை கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு அங்கு கிடைக்கும். அதனால நீங்க அதுவும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிகளிலும் அப்படிப்பட்ட குழுக்கள் இருக்கதான் செய்யுது. அந்த கமிட்டியில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில், ஒரு நல்ல ஒரு நிவாரணம்

0: அங்கு கிடைக்கும்.
1: அதாவது கல்வி நிறுவனத்தில் உள்ள அந்த இன்டர்னல் கமிட்டியில சொல்லிட்டு அதற்கு நிவாரணம் கிடைக்காம போனால்தான் நம்ம வந்து நீதிமன்றத்தை அணுகணும் இல்லையா?
0: கண்டிப்பா நமக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும். அது அங்கேயே கிடைச்சிட்டுன்னா அலைச்சல் இல்ல, அங்கு கிடைக்காத பட்சத்துல நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடலாம்.
1: இதுவரை கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்கள்ல மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மாணவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதற்கான சட்ட ரீதியான தீர்வுகள், இது குறித்து பொறுமையா இவ்வளவு நேரம் சொன்னதற்கு மிக்க நன்றி மேம்.
0: நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை கேட்கறது அநேகமா பாத்தீங்கன்னா பெற்றோர்களா தான் இருக்கும், அதிலும் குறிப்பா பெண்களாக தான் இந்த நிகழ்ச்சியை அதிகமாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்ப ஒரு பெண்ணுக்கு இந்த அறிவு கிடைச்சுன்னா நிச்சயமா அந்த குடும்பம் முழுவதுக்கும் அந்த அவேர்னஸ் கண்டிப்பா போய் சேரும். நிச்சயமா பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல பெண்களின் பங்கு அதிகம். அவர்களும் சிறப்பாய் சட்டம் பிடிச்சொழுது நான் எப்படி நடந்துக்கணும், என் பிள்ளை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமா புரியும். அதனால ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாவதற்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
2: சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற மூத்த சமரச தீர்வாளர் வழக்குரைஞர் எலிஸ் சித்ரா தேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. அமைப்பு எஸ் நவரத்தினா. தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசின் சென்டர், ஒழுங்கேசேரி நாகர்கோவில், 8870711511.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
8: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: புதுப்பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. Anaitthu sigichai muraigal orey idathil.
5: Ungal idhayathai maaridippilirundhu paadhugaathida. Angiogram, angioplasty, open heart surgery, pacemaker pondra sigichaigalukku. Ponchesli Super Speciality Hospital.
6: புனித
7: ஜோசப் சட்ட கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
8: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
9: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
8: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
9: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
8: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
9: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர்.

0: சொந்தக்காரன் கோணம்.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
4: செல் நம்பர் 9488-230666.
3: கல்வி சேவையில் 17ஆம் ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
5: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
3: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
3: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
5: விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
3: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
5: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
5: மைக்ரோபயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்.
3: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
3: இங்கிலீஷ், காமர்ஸ்.
5: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
3: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்,
6: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
7: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
6: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அசோசியேஷன் நடத்தும் என்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8-9-10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
4: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோட் ரோட், நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 4:01. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் எப்பொழுதும் நாளெல்லாம் கேட்டாலும் சலிக்காது திரை இசை பாடல்கள். இதில் விழாப்பட பாடல் உங்கள் வசம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர ஏப்ரல் 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: திரையில் இனி நாம் கேட்கலாம் தேசிங்கராஜா பட பாடல்.

அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமணம் கே பத்மநாபன் அவர்கள். குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறலாமே. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:11:30. நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரைசே. இப்பொழுது நாம் கேட்கலாம் காக்கா முட்டை படப்பாடல்.

0: கல்யாண கலாட்டா நாடகம் இன்றிரவு 9:30 நாடக மலரில் கேட்கலாம். நாம்
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
2: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

கேட்ட அந்த பாடலின் படம் ஜோ. நேரம் இப்பொழுது 4:24. குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரை இசை.

நீங்கள் இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:30. இப்பொழுது நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

0: प्रधानमंत्री नरेंद्र मोदी ने ऑपरेशन सिंदूर की पहली वर्षगांठ पर सशस्त्र बलों के शौर्य को नमन किया है। उन्होंने आतंकवाद और इसे बढ़ावा देने वाले तंत्र को नष्ट करने की राष्ट्र की प्रतिबद्धता दोहराई।
1: தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று திரு விஜயுடன் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தல்களின்போது 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் மீட்புப் பணிகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளாா்.

0: நாட்டில் ஆண்டுதோறும் 7.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் ஃப்ரீ சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீ வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபே சைக்மன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:30. முல்லைச்சரத்தில் நாம் இப்பொழுது கேட்கலாம் திரை இசை பாடல்களை. முதலில் பச்சை விளக்கு பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: முல்லைச்சிறப்பில் திரை இசையில் இனி நாம் கேட்கலாம் காத்திருந்த கண்கள் பட பாடல்.

0: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

கேட்ட அந்த பாடலின் படம் ஓட்டி வரை உறவு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:17:45. குமரி பண்பலை 101 நேரில் கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரத்தில் திரைசை பாடல்களை.

கேட்ட அந்த பாடலின் படம் அன்புடன் ஒலிக்கும் இந்த பாடலின் படம் தளபதி. நேரம் இப்பொழுது 5:33 நிமிடம் 45 நொடியில் கேட்கலாம்.

நேர்கள் நினைவிற்கு நாளை 7:30 நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமிடம் கே பத்மநாதம் அவர்கள். குருத்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவு நிலைய பயிர் நோயல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறலாம். நேரம் இப்பொழுது 5:48. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் தனி ஒருவன்.

கல்யாண கலாட்டா, இது நாடகத்தின் பெயர். இன்றிரவு 9:30 நாடக மலரில் நாம் கேட்டு ரசிக்கலாம். இனி நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஈட்டி பட பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரத்தில் திரை இசை பாடல்களை.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6 மணி. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நில நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்,
2: முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இன்று ஒலிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15, 6:20, 6:40 திரைசை பாடல்கள். இன்றிரவு 7 மணிக்கு திரைசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள்.

எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 திரைசை, 7:30 உழவர் உலகத்தில் கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமிடம் கே பத்மநாபன் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், குறித்து அழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம், வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 திரை இசை, 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 9:30 நாடக மலர். கல்யாண கலாட்டா நாடகம் எழுதியவர் கே பக்ரியப்பன், அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர், படைப்பு சென்னை வானொலி. 10:05 நிலாமுற்றத்தில் திரை இசை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம் நாம். இனி நாம் கேட்கலாம் நாளை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகளை. நாளை காலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவி கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 திரை இசை, 7:00 வட்டார செய்திகள், 7:05 காந்தி அஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேநிலையில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, மதியம் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00 ஆகிய நேரங்களில். 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரார் நிகழ்ச்சி தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் ஃபில்மெட்ஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி நேயர்கள் சோனல் தாஸ், ரத்னமா பௌர்ணா, லட்சுமி நாராயணி ஆகியோர் பங்கு பெற்று சித்திரம் இடம்பெறும் நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலி 9:02 வசந்த அழைப்பில் திரை இசை, 10:02 இளஞ்சாரல் கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை கருத்துக்கோவை, 10:30 திரை இசை, 11:02 இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகளை. இனி நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

மேலசங்கரன்குடி ஸ்ரீமன் நாராயண சுவாமி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கும் பூஜை.

தூட்டாலமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தானம் சித்திரை திருவிழாவில் இன்று மாலை 6:30 தீபாராதனை, இரவு 9 அம்மன் பவனி, நாளை காலை 8 ஸ்ரீமத் பகவத் பாராயணம். செட்டியாபத்து அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் சித்திரை பூஜை பெரும் திருவிழாவில் இன்றிரவு 7 கும்பாபிஷேகம். தம்மத்துக்கோணம் அருள்மிகு சிவசுடலை மாடசுவாமி திருக்கோவில் கொடைவிழாவில் இன்றிரவு 7 திருவிளக்கு பூஜை, இரவு 1 தீபாராதனை நடைபெறும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:15. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் திரை இசையில் வர்ணஜாலம் படப்பாடலை.

நேயர்கள் கேட்டது திரைசை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:20. இப்பொழுது நாம் கேட்கலாம்

0: புனித ஜோசப் சட்டக்கல்லூரி குமாரபுரம் ஆரல்வாய் மொழி.
1: இயற்கையின் மனம்
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தூய்மையின் நம்பிக்கை
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
2: தொடர்புக்கு
1: தென்னை மதிப்பு கூட்டு மையம்
2: செண்பகராமன் புதூர்,
1: செல்
2: 7305336516.
3: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
4: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்.
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: கல்வி சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
6: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
4: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
6: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
4: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
6: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
4: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
6: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
6: மைக்ரோ பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்.
4: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
6: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA பீகன் வகுப்புகள். முனைவர் பட்டத்தில்
4: இங்கிலீஷ், காமர்ஸ்.
6: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: புதுப்பொலிவு நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
7: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP Road, நாகர்கோவில்.
8: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
9: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
8: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை.

0: பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மென்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066.
3: செல் நம்பர் 9488230666.
2: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
4: இப்பொழுது நாம் கேட்கலாம் திரை இசை பாடலை.

0: நேயர்கள் கேட்டது அயலான் பட பாடல். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைவதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாவேகா

0: ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின்போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாலை கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பஹல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர், மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் நடத்தை நெறிமுறைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிக்கான மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டு 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படவுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளிலிருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை உள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் வெப்பம் ஓரளவு தணிந்துள்ளது. மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இடிமின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 2 தினங்களாக மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து ஒருபுறம் தப்பி

0: தாலும் சாலைகளில் தேங்கிய மழை நீரினால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் மாசி வீதிகளில் இவற்றை நாம் காண முடிந்தது. இதேபோன்று திருப்பரங்குன்றம், திருநகர், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் இன்று மாநகராட்சி ஊழியர்கள் பணிக்கு வந்து செல்வதிலும், அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு வாகனங்களை நிறுத்துவதிலும் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். இதற்கிடையே அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கழிவு நீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் நீரை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் அதிகாரிகள் மேற்கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்ததால் ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து வரத்துவங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. இருப்பினும் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதை விரைந்து முடிக்கவும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் இருந்து பாதுகாப்பாக வைப்பதற்காக தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்புள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40. இப்பொழுது நாம் கேட்கலாம் திரை இசை பாடல்களை.

0: அது கூட கொடுக்கணும். அது நமக்கு நமக்கு கண் பார்க்க பயிர் சுற்றி பார்க்கறதுமே தெரிஞ்சிடும். உரம் போட்டு ஒரு மூணு அஞ்சாறு நாளே நமக்கு தெரியும்
1: அந்த வயல பார்த்து
0: பார்த்தோன்னு சந்தோஷம் ஆகிடும். இதுதான் அனுபவம்,
1: அதனுடைய வளர்ச்சியை பார்த்தே கண்டுபிடிச்சோம். சரி, இந்த மாதிரி நீங்கள் பயிர்களை வந்து நீங்கள் கவனிச்சாலும் கூட வந்து சிலப்போ ஏதாவது பூச்சிகளோ நோய்களோ தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குமா?
0: பூச்சிகளை நாங்கள் பயிரில் இறங்கி பார்ப்போம் சார். பூச்சி பண்ண பச்சை பச்சைன்னு ஒரு பூச்சி இருக்கும். எந்த பயிர் இப்போ 30 நாள் ஒரு மருந்து அடிக்கும், அடிச்சாச்சுன்னா அது ஒரு பொடி அடிச்சுன்னா அந்த பச்சை பூச்சியாக இருக்கும்.
1: இப்போ அந்த பச்சை கலரில் வந்து பூச்சி இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ஏற்கனவே வந்து அந்த நெல் பயிரும் பச்சை கலராக இருக்கும். அப்போ நம்ம அந்த பூச்சி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா?
0: தெரியும், அந்த அந்த தும்புக்கு மாதிரி கடுவு கரிஞ்ச பாடாக தெரியும்.
1: அந்த நுனிப்பகுதி
0: தெரியும், பயிர் பார்த்துன்னு தெரியும், பூச்சி விழுந்துட்டுன்னு தெரியும், அது அனுபவத்தில் தான் தெரியும். அது பார்த்தோன்னா பார்த்தோம் பக்கத்தில் சந்தடி கேட்போம், ஏன்னா எப்படின்னு கேட்போம், ஒரு மருந்தடி அப்படின்னா அடிச்சு எல்லாம் சந்தை அடிச்சுட்டு.
1: சரி, அந்த மாதிரி ஒரு பூச்சி தாக்குதல் வந்து அந்த நெல் பயிரில் தாக்குதல் இருந்துன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து வரப்போகிறங்களில் நின்று பார்க்கும்போது இப்போ ஒரு நடு பகுதியில் வந்து அந்த பகுதியில் வந்து நமக்கு தெரிய வாய்ப்பு
0: தெரியும், வட்ட வட்டமாக ஆகிடும். அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து தெரிஞ்சோடனே வட்டத்தை வந்துடும் எங்களுக்கு தெரியும். அந்த சரி மருந்து அடிச்சு நடுவில் போய் பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது. மருந்து பூச்சி விழுந்து ஒரு மருந்து அடிப்போம், விவசாய கணக்கே பார்க்கக்கூடாது சார். அது செய்யிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும், நடந்துட்டே இருக்கணும்.
1: கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு நேரம் நீங்கள் மருந்து அடிச்சு
0: மருந்து அடிக்கும். அதுக்கு முன்னாடி ஏழையான பிடிச்சி இருக்கு, அது வந்து கதிர் வரைச்சுன்னா குடிச்சுனா இதாகாது.
1: கதிர் வர டைமுக்கு தான்
0: ஏழையான வரும். அது இந்த மூணாவது உரம் போடச்சிருந்ததே நமக்கு தெரியும் கதிராகி என்ன பிடிச்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா. அது ஆள் இறங்கணும், அது பறக்கும். அது பறக்கிறதுனா நாங்கள் ஒரு மருந்து அடிச்சோம்.
1: அந்த பூச்சி வந்து நீங்கள் வந்து அந்த வயலுக்குள்ளே இறங்குமா அது பறந்து
0: பறந்துருக்கும். அப்போ எளியாக விழுந்தாலும் டக்குனு ஒரு மருந்து அடிச்சப்போ அப்படி இதாகும். அது அது கதிர் வந்து பறக்கணும், அந்த கொக்கி விழும். நம்ம சாணங்கி போட்டாங்கன்னா கதிர் ஆனாலும் டக்குன்னு கொக்கி விழுணும், அந்த கணம் தாங்க கொக்கி விழுந்துடும். பயிர் தான்
1: இது அந்த கதிர்னாவாய் பூச்சி அந்த மாதிரி தாக்குதலுக்கு வாய்ப்பு
0: தாக்குதல் இருக்கு சார். எப்போ மருந்து அடி பண்ணிடுறாங்க பாருங்க.
1: சரி, இப்போ அந்த நெல் விளைச்சல வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க
0: சார்? அந்த கதிர் பார்த்தோன்னே தெரியும் சார். ஏய் மேனி இருக்கும், ஒன்றரை மேனி இருந்தாலுமே நான் மேனி தான் சொல்லுவேன். மேனி இருக்கும்போது நான் ஏய் ஒன்றரை மேனி இருக்குண்டே நல்ல பயிர், நீ சாணங்கி போடுவேன் சொல்லுவேன். அது ஒரு சந்தோஷம். ஆனால் பயிர் ஒன்றரை இப்போ எல்லாத்துக்குமே ஒன்றரை மேனிக்கிட்ட இருக்கு, ஒன்றே கால ஒன்றரை.
1: இப்போ டிபிஎஸ் அஞ்சப்புறத்தில் வந்து அது சாயின் தன்மைக்கு போக வாய்ப்பு இருக்குமா?
0: சாயாது சார். பயிர் பழைய காலத்துல சம்பா பயிர் தான் அந்த கணந்துக்காக கீழே விழுந்துடும். இந்த பயிர் எவ்வளோதான் சாணங்கி போட்டதான் எந்த பயிருமே கீழே விழாது, அதுக்கு ஒரு பலம் சரியாக தான் நிற்கும். ஆமாம், மற்ற ஸ்டாக்கு உரம் அங்கே போடலாம் அதுக்கு தகுந்த தான் இருக்கும். அதுவும் மணல் கால் மாரி ஆகியாச்சு, மண்ணில் சத்து இல்லாமல் ஆயிடுச்சு. அது வேளாண்மைத்துறை வந்து மண் ஆராய்ச்சி பண்ணுங்க வந்து கேட்டேன். 4 முக்கிலிருந்து மண் எடுத்துருவா இருந்தான், எனக்கு நேரம் கிடையாது, மாட்டை கொண்டு போவேன் மண்ணை எடுத்துருந்தேன். அப்போ நான் அந்த அங்கே ஒரு மேடம் என்ற கேட்டேன், இப்போ அது உங்களோட பயிருக்குலாம் வேணுதான், இம்மா அங்கே தள்ளி இருக்கு அப்படின்னு. நீங்கள் மண் எடுத்துவாங்க சார், சாணங்கி போட்டால் ஒரு சத்துமே வேண்டாம். ஆனால் நீங்கள் சொல்லுவோம் நாங்கள் எல்லாம் உரம் போட தான் செய்யும், ஏன்னா சாணங்கியாக இருக்குது, சாணங்கி போடாதனால தான் விளைச்சல் குறையும்.
1: இல்லை இருந்தாலும் கூட வந்து மண் பரிசோதனை செய்தால் கூட வந்து நமக்கு அதில் என்னென்ன சத்துப்பாடுகள் குறைவாக அதை வந்து நம்ம போட்டு நிவர்த்தி பண்ணலாம்.
0: பண்ணலாம், வீட்டில் உரம் குண்டு கிடக்கும், சாம்பல் கோலை எல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும், அதிலே பல சத்தியும் இருக்குது. இப்போ யாருமே வீட்டில் முன்னாடி 4 பிள்ளை 5 பிள்ளை எல்லாம் அப்பா கூட வேலை செய்யும். இப்போ ஒத்தி 1 பிள்ளை பிள்ளைய வெளிநாட்டில் இருக்கேன், என் மகன் அங்கே இருக்கான். அரிசி நீ எப்படி வருணாலும் நீ தெரியாத காலம் வரப்போகுது. என்னுடைய பிள்ளை 2 பிள்ளைகளுக்கும் தெரியும். இப்போ நட்டாச்சாப்பா ரெண்டாவது எப்போ போகணும், 4 பைசா வேணுமா என்னன்னு கேட்பா. அந்தளவு நான் பிள்ளைகள் வச்சுக்கோ உழைப்பாளர் தான் முன்னேற முடியுமாக்கா. நம்ம கலையங்காக வந்து பெரிய கலையாக இருக்கும். வயலில் சுற்றி பார்த்தேன், நீ எங்கே போனாலும் வயலில், நீ எங்கே போச்சாலும் நாங்கள் சீட்டு விளாட போனேன், அங்கே போனால் நீ பையன் மாதிரி இருக்கான், நீ வயது போச்சாலும் எப்படி இருக்கான்.
1: அறுவடைன்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி இயந்திரம் மூலம் அறுவடை பண்ணுறீங்களா இல்லை ஆள் வச்சு அறுவடை?
0: ஆள் வச்சே கிடையாது, ஆளே கிடையாது. இயந்திரம் அந்த இயந்திரம் வந்தாங்கன்னா இப்போ விவசாயம் நடக்கும். இயந்திரம் இல்லைன்னா விவசாயம் கிடையாது, விவசாயம் நடக்கவே. அதனால ஒன்று ஓடி ஓடி போவாங்க, ஒரு வயிறு அறுத்தாச்சாலே அது டக் டக்குன்னு விளைஞ்சி வந்து தீரணும். அது 2 நாளில் விழா அறுத்துடலாம். விளைஞ்சா கொஞ்சம் பச்சைன்னா அறுத்து கொஞ்சம் குமிச்சு வச்சுட்டாலே போதும், நம்ம மாம்பழங்க பழுக்க வைக்க முடியல. இதே மாதிரி தான் நெல்லிட்டேன், அதை குமிச்சு வச்சுட்டா போதும், அடுத்த நாள் பார்த்தாலும் நெல் இதாக இருக்கும், கிண்டி காய போட்டுட்டா போதும்.
1: எல்லாமே வந்து இயந்திரம் மூலம் தான்.
0: இயந்திரம்
1: இப்போ அந்த நெல்லை வந்து நீங்கள் எப்படி நேரடியாட்டு விற்பனை செய்கிறதா இல்லை வந்து நீங்களே அதை வந்து வச்சுட்டு உங்களுக்கு விலை கிடைக்காம விற்பனை செய்கிறதா?
0: இப்போ உடனே தியேட்டரில் கொடுத்து நம்ம இந்த இது இருக்குல்ல சார், நம்ம கேர்மெண்ட் நெல் அங்கே கொடுத்து அந்த கரைஞ்சி ரசிதை கொடுக்கணும், சர்வே நம்பர் எடுத்து கொடுத்து பிளாக்கில் கையெழுத்து வாங்கி கொடுத்தா அவங்க ஒரு மூடை
1: ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொடுக்குறீங்க?
0: கொடுப்போம்.
1: ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நீங்கள் அந்த நெல்லை கொடுக்கமோ உங்களுடைய அந்த ரூபாயை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு வங்கி கணக்கு மூலம் வந்து
0: வங்கி கணக்கு எல்லாம் பாஸ்புக்கு எல்லாமே சரஸ் எடுத்து கையில்?
1: எத்தனை நாள் பிறகு உங்கள் வங்கியில் வர வைப்பாங்க?
0: 1 வாரத்தில் வரும், 1 வாரம் 10 நாளைக்குள்ள பைசா கிடைக்கும்.
1: அதில் ஈரப்பதம் என்ன அளவில் இருக்க வேண்டியிருக்கும்?
0: அது அவங்க சொல்ல 20-10 ஒரு கணக்கு சொல்லுவாள். நாங்கள் பார்த்தோம்னா நெல் காயப்பட்டம் கொடுக்குது, காயப்படம் வயது நல்ல காஞ்சிடும் சார், அந்த வெயிலில் இதாகிடும். அவங்க கணக்கு இருக்கும், மற்ற இடத்துமாரி இருக்காது. மழை வந்திருந்தால்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது மழை சும்மா அறக்க மாட்டோம். இல்லைன்னா கிண்டி எடுத்து நாங்கள் தார்பால் வாங்கி வச்சுருக்கோம்.

0: ஜோர காயை போட்டு எடுத்து அவங்க இந்த காயை பார்த்தா தெரியும், இந்த நெல் அவங்கள்ட்ட கஞ்சா எடுப்பான்னு தெரியும். அவங்க சரி,
1: இப்ப என்னன்னா அரசு துறை வந்து என்ன அளவுல ஈரப்பதம் இருக்கோ அந்த ஈரப்பத அளவுக்கு நீங்க காயப்பட்டு கொடுத்துட்டு அந்த ரூபாய் வந்து நேரடியாக வங்கியிலே வந்து
0: கிடைச்சிடும்.
1: வக்கியோல்னு பார்க்கும்போது ஏற்கனவே உங்கள்ட்ட கால்நடை இருக்கனால வந்து அந்த வக்கியோல வந்து நீங்க கால்நடைக்கு
0: பயன்படுத்தி அடுத்து ரெண்டாம் நாள் மூணாம் நாள் கட்டிடுவோம். கட்டி விட்டு ஜோர பஞ்சதா அடிக்க எடுத்து மாட்டுக்கே ஆகிப்போம்.
1: இப்ப இந்த கும்பப்பூ பருவம் முடிஞ்ச பிறகு நீங்க அந்த நிலங்கள்ல வந்து நீங்க உளுந்து பயிரோ இல்ல பயிர் வகை பயிர்களை சாகுபடி
0: முன்னாடி எங்க ஊர்ல உளுந்து தான் போட போட்டாங்க, எல்லாரும் சுற்றி படத்துல பாத்துக்கலாம். இப்ப யாருமே ஆள் கிடையாது உளுந்து போடுவோம், காவல் கூட ஆளப்படுவோம். நான் சொல்ல எனக்கு வீட்டு பக்கத்துல பயிர் கிடத்தி அதுல வேர்க்கடலை போடலாம்னு சொல்லி பிளாக் ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச பையன் வேலை பார்க்க அவன் நம்ம திருப்பி சாரத்தில் அந்த வித்து கிடையாது, வள்ளியூர் எட்டு போல உண்டு மதுக்கோ நீ அதெல்லாம் அங்கே வாங்கினா. அப்போ நீ இப்போ போட்டு பங்குநீர் முடிஞ்சாச்சு நீங்க ஒன்னும் நாளாகும்லான்னா இப்ப எல்லா நாட்டு தானே பண்ணலான்னு சரி பார்ப்போம். அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பா வேர்க்கடலை போடணும்னு ஆசைப்பட்டேன்.
1: இப்ப அந்த நிலங்களை வந்து நீங்க காய போட்டு
0: காய போட நிலம் காய காய தான் பயிர் சார்.
1: இல்ல காய போட்டிருந்தாலும் கூட வந்து பார்க்கும்போது நீங்க அந்த சனப்பை தக்கை பூண்டு இந்த மாதிரி வந்து பசுந்தாள் பயிர்களை போட்டு அதை மடக்கி விழுந்தாலே வந்து அடுத்த பயிருக்கு வந்து
0: மாடுதான் வந்து அது திங்கும் மாடு சாவுண்டி ஏதாவது பண்ணணும் அதனால ஒத்துமையே போட போட்ட விவசாயத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணலாம் அந்த ஏரியா பாத்துக்கலாம், ஒத்திக்கு பண்ணவே முடியாது. ஆனால் அடுத்ததுக்கு நான் தெய்வ வேர்க்கடலை போட்டால் மாட்டுக்கு தீவனம் நல்லா இருக்கும். கடலைக்கொள்ள போட்டாச்சுன்னா மாட்டுக்கு புண்ணாக்கு வர போடான்ட்டான் அவ்வளோ சக்தி இருக்கு, அது காய காய நல்ல சத்தாங்கும். வேர்க்கடலையும் நமக்கு ஆச்சு, அடுத்த எனக்கு இந்த வேர்க்கடலை போட பக்கம் எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல வேர்க்கடலை
1: போட்டேன்,
0: எங்கள் அப்பா கூட போய் வேர்க்கடலை போட்டு அது எப்படி போடணும் அது அதுவும் இதே மாதிரி தான் சார். 20 நாள் தான் பரண்டி கொடுக்குது, 3 பரண்டு 2 பரண்டு 2 பரண்டு பண்ணாலே அது குழாய் இதாகும், நல்ல மழை பக்குவம் கிடச்சிட்டா போதும். இல்லைன்னா இப்போ வந்து ஏற்பாடு போயிருக்கோம், அதை வச்சு தண்ணி அடிச்சுமே டிஏபி உரத்துக்கு கலக்கி சாயங்காலம் 5 மணி மேலே அடிக்கும், வெயில் அடிக்கக்கூடாது. அடித்தா அந்த மழை நினைஞ்சமாரி குளிச்சா நம்ம எப்படி இருக்கும். இதேமாரி கடலைக்கொள என்ன பார்க்கணும், எனக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் போடணும்னு பிளான் போட்டிருக்கேன். இந்த வருஷம் போட்டால் எனக்கு கிடைக்கிறதுக்கு 4 நாள்
1: பேசிட்டு இருந்தாலும் கூட பார்க்கும்போது வேளாண்மை துறை மூலம் கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த தரிசா போடாமல் அந்த நிலங்கள்லன்னு பார்க்கும்போது சனப்பை தக்கை புண்டு இந்த மாதிரி பசுந்தாள் உரங்களை வந்து நம்ம போட்டுட்டு அடுத்த கன்னிப்பு பருவத்துக்கு வந்து இதை வந்து நம்ம மடக்கி உள்ளதாலே அந்த நிலத்துக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை
0: கிடைக்கும் கிடைக்கும்.
1: ஆனா விவசாயிகள் வந்து ஒன்னு சேர்ந்து
0: தான் போட முடியும், ஒத்திகள்னு போட முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் ஆளுதான் ரொம்ப கஷ்டம் தான் போட, நம்ம போடு இப்ப நம்ம போடணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும். எங்க போடு யாரும் சொல்லி மளிகை முக மளிகை கொடுத்துரும் தான் எனக்கு, நான் ஆசைப்பட்டு நான் செய்யணும். அதுதான் அடுத்த அடுப்பு நான் வேர்க்கடலை போடணும்னு பிளான் போட்டிருக்கேன். எனக்கு ஈரோட்டில் எனக்கு தெரிஞ்ச பையன் இருக்கேன், அங்கே ஈரோட்டில் வேர்க்கடலை 3 பருப்பு இருக்குமா ஆளுநர் சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன், ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இப்போ வந்து வள்ளியூரில் வாங்குறேன், சூப்பர் வித்து வச்சிருக்கேன். அடுத்த அடுப்பு நான் கை கடைச்சி அறக்கணும், கை மாசிய உழுது எடுத்து பக்கத்து பட்டா போதும் 2-3 மாசம் 90 நாள்லேருந்து 120 நாள் கடலை போடுங்களா. அப்போ அடுத்த அறுவடைக்கு நிலவும் காயும் நல்ல இதாக இருக்கும், நல்லா போட்டோம் மாட்டுக்கும் நல்ல இதாக இருக்கும் சார்.
1: சரி, உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி உழைக்கிறீங்க?
0: உழைப்பு எல்லாம் காலையில 5 மணிக்கு நாங்கள் முடிச்சுது,
1: ஏன்னா நீங்க கால்நடை கூட வச்சிருக்கோம் வந்து அது பராமரிப்புன்னு பார்ப்போம், அந்த டைம் கிடைக்க வாய்ப்பு
0: எல்லாம் அலாரம் வச்சிருவோம். தன்னாலே அந்த முழிப்பு வந்துடும், ஆனால் 5 மணினா மாட்டுக்கு பாதுகாங்க, கண்டு வீட்டம்மா பாதுகாங்க கிடப்பேன், நான் மாட்டை மாட்டிக்கிட்டே பண்ணுவேன். அவங்க அப்படின்னா ஆள் 6 மணினா மம்பி தீட்டேன்னா ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 1 ஏக்கருங்க வரப்போட்டுருக்காங்க சார். 9 மணிக்குள்ளே 3-4 மணிக்குள்ளே 3 மணிக்குள்ளே 1 ஏக்கருங்க வெட்டலாம் காலையில். அதே சின்ன வெயிலில் போய் நின்றுட்டு வெட்டுறதால காலையில் செய்ய உடம்புக்கு நல்லது நல்லா இதாக இருக்கும். 1 ஏக்கர் வெட்டிட்டு வந்தாலும் அதுக்கு மாட்டை கொண்டு போவேன், மேய்ச்சிட்டு வருவேன், ஆனால் கொஞ்சம் படுத்து எடுத்து வரணும் நல்லா ஜாலியாகிட்டு.
1: இருந்தாலும் வந்து உங்களுடைய பிள்ளைகளை கூட வேளாண்மை துறையில் வந்து ஈடுபாடு காட்ட
0: கண்டிப்பாக இருக்கேன் சார். என் பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு உரம் எடுத்து வரும், நான் உரம் எடுத்த கையில் போனால் அவன் பக்கத்தில் வீசி இறங்குவான் அந்த மாதிரி சார். அவன் 7ஆம் கிளாஸ் படிச்சுன்னா எனக்கு நாட்டாங்கலுக்கு எனக்கு காய்ச்சல், என் பையன் நாட்டாங்கலுக்கு போய் வரத்து தாவிட்டான். ஊரில் எல்லாம் நீட்டே இல்லை, அவன் அவனுக்கு தெரிஞ்சு செய், அவன் நீ உடனே என்ன மாதிரி செய்ய முடியாது மக்கா, நீ இப்படி செய்தாலும் நாளைக்கு போக போகலாம் அப்படி. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாச்சி வந்து பார்த்துட்டு என்ன செய்ய பார்த்தோம் பார்த்தவனுக்கு ஆச்சரியம், கூட சேர்ந்து மக்கா இப்படி புசணும் மக்கா இப்படி கோழி வச்சுட்டு போறேன் இல்லை அப்படி தடையிட்டா போதுண்ணா, அவன் வந்தா தான் எனக்கு ஒத்த கை பெறும்.
1: என்னன்னா வேலைக்கு ஆட்கள் கிடைக்காம இருந்தா கூட பார்க்கும்போது உங்களுடைய பையன் கூட வந்து அந்த
0: உழைப்புல சம்பளத்தும் பையன் நல்ல சம்பளம் பி படிச்சு ஆந்திரா கம்பெனி நல்ல பொசிஷன் கண்டு கிடைச்சு.
1: இருந்தாலும் அந்த லீவு டைம்ல வந்து அந்த நிலங்களை வந்து போய்
0: பார்க்கலாம் பார்க்க போவோம். இப்போ பாப்பா வயலில் போய் பத்து வரேன்னு சொல்லுவான், இப்போ உனக்கு களியமாக பா களியமாக போவான், களியும் இல்லை நம்ம நாட்டு களியாக கிடையாது களியே செய்யாது, நம்ம முயற்சி பண்ணால் மூச்சு இருக்க வர எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு அவனும் நல்லா பண்ணுவான். ஏதாவது செய்யணும் செய்ய சொல்லப்போ நானும் செய்யணும் சொல்லுவான். இப்போ லீவில் வந்தேன், என் கூட வந்து வரப்பு வெட்டி எல்லாம் பண்ணான், எல்லாருமே ஆச்சு என்ன பையன் 2 நாள் லீவில் வரேன் அவனை போட்டு தொழில் இறங்கிருக்கேன்னு சொல்லுவான். தொழில இறங்கினா தான் சாப்பிட முடியும்.

0: இந்த மாதிரியான செடி அவன் அரைகிற செடி இருப்பான். அவனுக்கு என்னுடைய கஷ்டம் பூரா அவனுக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை வச்சு அவன் இவ்வளோ தெரியும். அடுத்த ஆள் என்ன இல்லாமல் நான் நீ படித்தானா உன் கம்பெனில நீ பிரியாது. ஊருக்கு வந்தால் நம்ம ஊரில் ஆள் நீ இதாக இருக்கணும். நான் அங்கே பிரியாடுனா அது அங்கே அதுதான் நான் இப்போ அறிவுரையிலான செடிலாம் என் பிள்ளைகள இருப்பேன். அவனுக்கு எல்லா இதுவும் தெரியும். ரெண்டு பிள்ளைகளும் அப்படிதான். நானும் பண்ணும்
1: என்னால் வருமானம் இருக்குது. இந்த நெல் சாகுபடியை பொறுத்தவரை பார்க்கும்போ
0: நம்ம அடுத்தடுத்து வேலைக்கு போகிறோம். என்ன வருமானம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு செலவிழியும். இதுதான் விவசாயம். ஒரு சமயம் கிடைக்கும், ஒரு சமயம் கிடைக்காமலே இருக்கும். அதனால எனக்கு கணக்கு பார்த்து வந்து விவசாயம் பண்ண
1: இயற்கை கால சூழ்நிலை நமக்கு
0: நம்ம அதை பார்த்து நடக்கலாம். சும்மா எப்பமா நட்டு எப்பமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சீசனும் உண்டு. ஆனியாடி மாதம் கார்த்திகை மாதம் நடவே கூடாது. ஐப்பசிக்குள்ளே நட்டு முடிஞ்சு கார்த்திகை மாதம் ரெண்டாக உரம் போடணும். சில கார்த்திகை மாதம் நடந்தால் நோய் தாக்கும். ஒவ்வொரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து லாபம் நட்டோன்னே பார்க்கக்கூடாது. நம்ம செய்யிட்டே இருப்போம், போயிட்டே இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருப்போம். நம்ம வருஷம் என்ன கொண்டு வந்தோம்? ஒன்றுமே இல்லை. விவசாயம் பண்ணோம், அது கிடைச்சா இன்னைக்கு ஒரு குறை. நம்ம என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க படிக்க வச்சிருக்காங்க. யாரு இந்த விவசாயத்துக்கு வந்தது தானே? எல்லாம் நான் ஏக்கர் கணக்கு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு விவசாயம் கிடையாது. சிறுதுள்ளி பெரியவளம்
1: இன்னைக்கு அந்த விவசாயம் செய்து இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பாக சார், நான் நூற்றி நூறு நான் என் உழைப்பாளர் தான். எனக்கு ஒன்றுமே கிடையாது.
1: அதுக்கு முக்கிய காரணம் விவசாயம்.
0: விவசாயம் என்னுடைய உழைப்பு, விவசாயம் என்னுடைய மாடு.
1: உங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வச்சது, வேலைக்கு போனது எல்லாமே விவசாயம்.
0: எல்லாம் விவசாயம். நான் எல்லா வேலையும் யார் கூட்டாலும் போவேன். எல்லா தொழிலும் உண்டும். எனக்கு டைம் கிடைச்சா எல்லா வேலையும் போவோம். அதுமாரி வயல் அறுத்து போட்டாச்சு, வக்கீல் கட்டியது, லோடு வைக்கணும்னா ஒரு நாள் லோடு வைப்போம், ஒரு நாள் எடுத்து கொடுப்போம். எல்லா வேலையும் போவோம், சும்மா இருக்க மாட்டோம். அதனால உழைப்பால நீ நல்ல மாதிரி இருக்கும். என் பிள்ளைய ரெண்டையும் கௌரவப்படுத்திட்டேன். நல்லா படிக்க வச்சு நல்ல லெவலில் இருக்கேன் சார். அதில் அப்போ நமக்கு என்ன தோன்றும்? எந்த தாய் தகப்பனுக்குமே பிள்ளைய நல்லா இருந்தாலே போதும். அந்த உழைப்புக்கு மார்க்கு. நான் உழைச்சி என் பிள்ளைய நாலு முக்கில் போய் இருக்கக்கூடாது. அதனால இந்த விவசாயத்தில் என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளும் விவசாயத்தை பண்ணி இது பண்ணேன். என் பொம்பளை பிள்ளை வரேன் செய்யறான். வந்து மாட்டுக்கு தண்ணி கோரி கொடுக்க எல்லாம் செய்வான். மற்றவங்களையும் வரமாட்டான், ஆனால் பார்த்துட்டே இருப்பேன். நான் ஏன் செய்ய போகிறேன்னு சொல்லிடுவான். ஆனால் பையன் சொல்லுவான், செய்யணுமோ உனக்கு ஒரு டைம் வரும், அப்போ நீ செய்வான்னு சொல்லுவான். அதிகம் மக்கள் அதிகம் உழைப்பால் தான் முடியும். நாலு கை செய்தால் நம்ம வேலை ஈஸியாக இருக்கும். ஒத்தைக்கும் செய்யணும், கஷ்டமாக இருக்கும் சார். அதனால என் பையனே சொல்லுவான், இப்போ இது எப்படி முடிஞ்சிட்டு பார்த்தான்னு சொல்லுவான். இது என்னடே உண்டும்? இப்போ அம்மா பால் கறக்க நான் இது பண்ணேன், நான் வயது போகிறேன், அடுத்த நாள் வேலைக்கு போனேன், என்ன ஆகுன்னு வைப்பான். என் ஃப்ரெண்டு ஒரு பையன் சார் ஜவுளிக்கடையில் வேலை பார்த்தான். அவனுக்கு மாதம் 10,000 ரூபா சம்பளம். காலையில் போயாச்சுன்னா வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டான், அப்படியே இருப்பான். நான் தான் சொன்னேன், ஒரு பால் மாடை வாங்கிடு. ஒரு வயதும் உண்டும், ஏன்னா மாட்டை ஒன்றும் கிடைக்காது, கிடைக்கவே செய்யாது. கிடைக்காது இல்லை, நீ பாலை கற குளி. உனக்கு கடையில் வருஷத்துக்கு 10,000 பணத்து தருவோம்ல, ஒரு கண்ணுட்டி ஒன்று கிடச்சிருக்கும். நான் இப்படியும் இன்றைக்கி அந்த பையனையும் ஒரு பசு வாங்கி நீ மூணு மாடு வச்சுருக்கான். ரெண்டு பசும் ஒரு கண்ணு ரெண்டு கண்டியும் கிடையாது. அவனே இப்படி பார்ப்பான். இன்றைக்கி அவன் கிடைக்கும் போல இப்போ வீட்டில் வேலையை பார்த்துருக்கேன். அது ஒன்று ஆள்கிட்ட கேட்டால் நல்ல வழியை கணிச்சு கொடுக்கலாம். நான் அதான் இன்றைக்கி யாருமே விவசாயத்தை வந்து உழைக்காமல் முடியாது. யாரும் தொழில்களுக்கு இறங்கணும், விவசாயம் கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். சும்மா அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன் அங்கே போய் இருந்தோன்னே முடியாது. காலையில் விடிஞ்சாச்சும் நம்ம வேலை என்ன ஒன்றும் அதை பார்த்துட்டு வந்து இது
1: இந்த
0: கண்டிப்பாக விவசாயத்தை. நான் விவசாயம் நட்டோம் லாபம்னே கிடையாது. நீ செய்தே இது நமக்கு
1: தானே வந்துட்டு
0: தானே வந்துருக்கும். போக போக பெரியும் படிச்சா பெரிய வேலை கிடையாது, உழைப்பாளர் தான் முன்னேற முடியும்.
1: அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது நெல் சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: குருத்தழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
4: தென்னையில் குருத்தழுகல் நோய் முக்கியமான விவசாயிகள் தென்னை நாற்றுகளை நடும்போது மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிறது குருத்தழுகல் நோய். இந்த குருத்துகள் காய்ந்துவிடும், இழுத்தால் கையோடு வந்துவிடும். குருத்து பகுதியில் துர்நாற்றம் வீசும், இது மிக முக்கியமான இது. இதுக்கு என்னன்னா, புதிதாக நட்ட நாற்றுகளின் குருத்துகளில் மண் விழாமல் பாதுகாக்க வேண்டும். பருவமழைக்கு முன்னால் 1% போர்டோ கலவை அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் குருத்து பகுதியில் ஊற்ற வேண்டும். பெரிய மரங்களில் நோய் தாக்கப்பட்ட கொண்டை பகுதியில் 10% போர்டோ பசையை பூச வேண்டும் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு கொண்டை பகுதியில் நனைக்க வேண்டும். இதன் மூலம் குருத்தழுகல் நோயை தென்னை நாற்றுகளிலிருந்தும் பெரிய மரங்களையும் பாதுகாக்கலாம்.
2: இதுவரை குருத்தழுகல் நோய் கட்டுப்பாடு தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.

0: சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
1: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
0: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, நாளை நமது உழவர் உலகத்தில் பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை கே சுப்லட்சுமி அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், ரைசோபியத்தின் அவசியம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்கள். கேட்டு பயன்பெறலாம் நீங்கள்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேக தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும், அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக் கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அவசர முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஒராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாடு மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளாா்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவைச் செயலர், மாநில தலைமைச் செயலர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளுமாறும், தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடிய கூடாது என்றும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 39 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். தும்கூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி போலந்தின் சுசானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05:30. இப்பொழுது நாம் கேட்கலாம் திரைசை பாடல்களை.

0: கேட்ட அந்த பாடலின் படம் டும் டும் டும்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டில்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
0: குமரி பண்பலை நோட்டோண்டில் நேரம் நடந்திருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. நேரம் இப்பொழுது 8:11 15 நொடி. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் வத்திக்குச்சி பட பாடல்.

0: கேட்ட அந்த பாடலின் படம் வத்திக்குச்சி.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் திரை இசையில் 8:16 நிமிடத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் நீதானே என் பொன் வசந்தி.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: திரை இசையில் நாம் கேட்கலாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் பட பாடல்.

நேயர்களே, உங்களை நினைவிற்கு நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் சோனல் தாஸ், ரத்ன பௌர்ணா, லக்ஷ்மி நாராயணி ஆகியோர் பங்கு பெறும் சித்திரம் கேட்டு மகிழலாம் நீங்கள். திரை இசையில் இனி நாம் கேட்கலாம் தவமாய் தவமிருந்து படப்பாடல்.

நாளை காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியில் கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை கருத்துக்கோவை கேட்கலாம் நீங்கள். 11:02 இலக்கியம் பேசுவோம். இதில் எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் இதற்கும் நிகழ்ச்சி குமரி பண்பறையில் 101 திரை இசை நேரம் இப்பொழுது 8:29. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஈரம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழும் மருத்துவ தொடரில் ஹெர்னியா எனப்படும் குடலிறக்கம் குறித்து விளக்குகிறார் குடல் இயல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஸ் செல்வ கணேசன் அவர்கள். இனி நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் பிராட்டினம்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

கேட்ட நானி படப்பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் தர்பார் படப்பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:15. இப்பொழுது நாம் கேட்கலாம் திரைப்பட பாடல்களை.

0: கேட்ட அந்த பாடலின் படம் சிவப்பு மஞ்சள் பச்சை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:21. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் டேவிட்.

கேட்ட அந்த பாடலின் படம் ஏஸ். நேயர்கள் இதுவரை கேட்டது திரையிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே. பக்ரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல். விஜயா, ஆர். பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ரொம்ப நேரமா வாசலையே பாத்துட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் வெயிட் பண்றீங்களா மேடம்?
3: எஸ் சார், இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பொண்ணுங்களை காக்க வைக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சுகம்.
2: அப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம், நானும் ஒரு பொண்ணுக்காக தான் அரை மணி நேரமா வெயிட் பண்றேன். இன்னும் வரல, ஒருவேளை அலங்காரம் இன்னும் முடியலையோ என்னவோ.
3: முதன் முதலா சந்திக்கிற அவசரத்துல அவரோட போன் நம்பர் கூட வாங்க மறந்துட்டேன்.
2: எனக்கும் நான் சந்திக்க போற பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, அடையாளத்தை கூட கேட்டுக்கல மேடம்.
3: ஓ அப்படியா சார், கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம்.
2: சரி, அவர் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?
3: பிங்க் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வரதா சொன்னாரு.
2: ஓ, அப்ப அவர் பேரு
3: மிஸ்டர் ரவி.
2: அப்ப நான் சந்திக்க இருந்த பொண்ணு ரம்யா, நீங்க தானா?
3: எஸ், நான் தான் ரம்யா. ஆமா, நீங்க ரெட் கலர் ஷர்ட்ல போட்டிருக்கீங்க.
2: அதை ஏன் கேக்குறீங்க ரம்யா? வர வழியில வேகமா வந்த கார்காரன் தேங்கி கிடந்த தண்ணியை தூக்கி ஏன் மேலாடிச்சிட்டான்.
3: அச்சுச்சோ, அப்புறம்?
2: அப்புறம் என்ன, பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தேன்.
3: நீங்க என்கிட்ட பேசினது நல்லதா போச்சு, இல்ல நாம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமயே போயிருப்போம்.
2: நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும்னு இருக்கிறப்ப சந்திச்சுதானே ஆகணும்.
3: நீங்க சொல்றது சரிதான், வாங்க காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே.
2: நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன், கை நிறைய சம்பளம், அம்மாவும் அப்பாவும் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்.
3: ஓகே, எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எங்க அப்பா கோடீஸ்வரர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்.
2: நாம ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும், நம்ம சம்மதத்துக்காக தான் அம்மா அப்பா காத்துட்டு இருக்காங்க.
3: மிஸ்டர் ரவி, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு.
2: கனவு காணுவது ஒன்றும் தப்பு இல்லை, உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
3: கண்டிப்பா, ரொம்ப வசதி, நிறைய சொத்து, பணம் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்.
2: நீங்க சொல்றத பார்த்தா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்ன்றீங்க, அப்படித்தானே?
3: அப்படி இல்ல, நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாதுலாம் நான் சொல்லல, எப்ப வேணாலும் நீங்க பாத்துட்டு வரலாம். நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா ரவி?
2: நோனோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவிய காதலிக்கணும், அதுதான் என்னுடைய பிரின்சிபல்.
3: எனக்கும் காதல்னா சுத்தமா பிடிக்காது, மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான்.
2: மிஸ் ரம்யா, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: இதுவரை என் மனசுக்கு பிடிச்சவரை நான் சந்திக்கவே இல்லை மிஸ்டர் ரவி.
2: என்ன உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா?
3: இன்னும் என் மனசு ஒரு முடிவுக்கு வரல.
2: எப்ப வரும்?
3: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடம் கூட ஆகலாம்.
2: சாரி சாரி மிஸ் ரம்யா, என்னால அவ்வளவு நாள்லாம் காத்திருக்க முடியாது.
3: நான் உங்களை காத்திருக்க சொல்லலையே, என் மனம் உங்களை ஓகேன்னு கூட சொல்லலாம். ஆனா கட்டுப்பாடு இல்லாத சிட்டுக்குருவிய போல உலகத்தை சந்தோஷமா சுத்தி வரணும் என் கணவரோட.
2: நான் மகிழ்ச்சியோட இருக்க ஆசைப்படுறேன், நீங்க சந்தோஷத்தோட பறக்க ஆசைப்படுறீங்க. தேங்க்ஸ் ரம்யா, நான் கிளம்புறேன் ரம்யா.
3: என்ன பிடிச்சிருக்கான்னு எதுவும் சொல்லாம பொறுப்பிட்டுறீங்களே மிஸ்டர் ரவி.
2: என் மனசு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல மிஸ் ரம்யா.
3: ஓ அப்படியா, அது எப்போ வரும்?
2: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன்?
3: போதும் போதும், சில வருடங்களா கூட ஆகலாம், அப்படிதானே? என்ன ரவி, ரிப்பீட்டா?
2: நோனோ, உங்களை சந்திச்சதுல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த விஷயத்தையும் அமைதியா டீல் பண்றீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: அப்படின்னா என்ன?
2: உங்களை பிடிச்சிருக்கு, உங்க பணக்காரத்தனத்தை தான் எனக்கு பிடிக்கல.
3: நாம வாழ்றதுக்கு அத்தியாவசியமான தேவையே பணம் தானே. ஒரு நிமிஷம் இதை நினைச்சு பாத்தீங்கன்னா என்ன நிச்சயம் பிடிக்கும்.
2: சாரி மிஸ் ரம்யா,

0: உங்க மனசுக்கேற்ற ஒருத்தன் நிச்சயம் கிடைப்பான். அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
1: மிஸ்டர் ரவி, இந்த நல்ல சான்ஸ் இழந்துட்டோன்னு பின்னால நீங்க வருத்தப்பட போறீங்க.
0: இதுல வருத்தப்பட ஒண்ணுமே இல்லையே மிஸ் ரம்யா. உங்க விருப்பத்துக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் கிடைப்பான். நான் வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக்.
1: என்ன சொல்றது, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாய்.
2: என்னடா தம்பி ரவி, சுத்த கோமாளித்தனமா இல்ல? பொண்ணை பார்க்க போகும்போது 10 கேள்வி கொடுப்பியான், அதுல 8 கேள்விக்கு சரியா பதில் சொன்னா அவளை கட்டிக்க சம்மதிப்பியான். ஏண்டா இது நடக்கிற காரியமாடா?
0: ஏமா நடக்காதுன்றீங்க? வாழ்க்கையே ஒரு பரிட்சைத்தனமா?
2: என்னடா தம்பி சொல்ற, போனோமா பொண்ணை பார்த்தோமா பிடிச்சிருந்தா கட்டிக்கிட்டோமான்னு இல்லாம ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது?
0: ஏமா ஏமா நீயே சொல்லுமா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணு நான் பார்த்திருப்பேன்?
2: அன்னைக்கு ஒண்ணு, போன மாசம் ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதுக்கு என்ன,
0: தனியா பேசணும் தனியா பேசணும்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்கம்மா. என்னென்ன கேள்வி கேட்கறாங்க தெரியுமா?
2: அப்படி என்ன தாண்டா கேக்குறாங்க?
0: ஒரு பொண்ணு கேக்குறா, அமெரிக்க அதிபர் யாருன்னு சொல்லுங்கன்னு.
2: யாருன்னு சொல்லிட்டு போறது?
0: அப்ப என்ன, அவ அவரை கட்டிக்கு போறாளா இல்ல என்ன கட்டிக்கு போறாளா? இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாடம் போகட்டத்தான் இந்த பரீட்சை.
2: என்ன மோடா தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலப்பா.
3: என்ன மங்களம், என்ன சரிப்பட்டு வரல? உன் புள்ள என்னவோ பரீட்சை அது இதுங்கிறான், மேல் படிப்புக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக போறானா என்ன?
0: அப்பா அப்பா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல.
2: இங்க பாருங்க, அவன் என்னமோ சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னன்னு நீங்களே அவங்ககிட்ட கேளுங்களேன்.
3: என்னடா தம்பி, யார் பரீட்சை எழுத போறா? என்ன பரீட்சை?
0: அப்பா வேற ஒண்ணும் இல்லப்பா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பேன்.
3: அட இது புதுமையா இருக்க,
0: கேளுங்க. அதுல 10 கேள்வி இருக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பதில் இருக்கும், சரியான பதில டிக் செய்யணும், அவ்வளவுதான்ப்பா.
3: ஓஹோ அப்படியா, அது சரி. ஆமா, பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும்?
0: ரொம்ப ஒன்றும் இல்லை, சரியா 8 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா போதும், அப்புறம் ஸ்ட்ரைட்டா தாலி கட்ட வேண்டியதுதான்.
3: ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, உன் பேச்சும் நல்லா தான் இருக்கு.
2: என்னங்க நீங்க அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க? இது எதுல கொண்டு போய் விடுமோ தெரியலையே.
3: ஏன் மங்களம் பயப்படுற? எல்லாம் கல்யாணத்துல தான் கொண்டு போய் முடியும், நீ ஒன்னும் கவலைப்படாத.
0: ஐயோ அப்பானா அப்பாதான், தேங்க்ஸ் டாடி.
3: ஏன் மங்களம், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமா வேணாமா?
2: என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லைங்க, நீங்க வேற இப்படி சொல்றீங்களே.
3: அப்போ அவன் வழியிலேயே அவனை விட்டுதான் பிடிக்கணும்.
2: எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. என் பேச்சுக்கு இந்த வீட்டுல எங்க மதிப்பு இருக்கு?
0: அம்மா உங்க மதிப்பு என்னைக்கும் குறையாது. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, எனக்காக வாசு காத்துக்கிட்டு
3: இருப்பான். அப்படி என்ன அவசரம்?
0: என்ன அவசரமா, க்வெஸ்சன் பேப்பர் தயார் பண்றதே அவன் தானே.
3: அதான பார்த்தேன், நம்ம பிள்ளைக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வரும்னு.
0: சரி சரி சரி வரேன்ப்பா, வரேம்மா.
2: ஆ போயிட்டு சீக்கிரம் வா. ஏங்க உங்களை தாங்க
3: சொல்லு.
2: ஜோசியர் வந்து 3 பொண்ணுங்களோட ஜாதகம் போட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டு போனாருங்க.
3: என்ன செய்யறது, பாவம் மனுஷன், அவரும் நம்ம வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் மங்களம், அவரு ஜாதகம் சரியா இல்ல போல இருக்கு.
2: என்னங்க நீங்க, எங்க பாருங்களேன் இந்த போட்டோவை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கு இல்லங்க. 10 பொருத்தம் இருக்காங்க.
3: இருந்து என்ன பண்றது, உன் பிள்ளையாண்டா 10 கேள்வியில 8 கேள்வி சரியா டிக் பண்ணணுங்கிறானே.
2: ஏங்க அவன் தான் பிடிவாத காரணாச்சே, நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லக்கூடாதா?
3: மங்களம் இந்த காலத்து பிள்ளைங்களை அவங்க வழியிலேயே போக விட்டு தான் பிடிக்கணும், அது தெரியுமா உனக்கு?
2: ஆமா இதெல்லாம் எனக்கு எங்க தெரிய போகுது, என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும்.
3: அதோட உனக்கு இப்படி புலம்பதான் தெரியும், எனக்கு பசிக்குதுன்னும் சோறு போடணும்னும் உனக்கு தெரியுதா?
2: அது சரி, சாப்பாடு போடுன்னு நேரடியாவே சொல்லுங்களேன், அதுக்கு ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க?
3: நான் எங்கடி சுத்தி வளைக்கிறேன், அந்த காலத்துல நீ தானடி என்ன வளைச்சு போட்ட.
2: ஐயோ பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வழி தெரியல, வாய பாருங்களேன் வாய. சரி சரி வாங்க சாப்பாடு போடுறேன்,
3: போடு.
0: ஏடா வாசு, 10 கேள்வியை செலக்ட் பண்றதுக்கு ஹோட்டல்ல தான் ரூம் போடணுமா? இது உனக்கே அநியாயமாப்படல.
4: ஹலோ, இந்த ரூமை பத்தி உனக்கு தெரியாது, இந்த ரூம்ல கதை டிஸ்கஸ் பண்ண எல்லா சினிமாவும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கு, இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது?
0: அடே அடே, அப்ப நான் பொண்ணு தேடர்லயும் சில்வர் ஜூப்ளி தானா?
4: ஏண்டா நீ பேச மாட்டே, மூளைய கசக்கி நான் கேள்வியை செட்டப் பண்ணி கொடுத்துருவேன், நீ அதை வச்சு பொண்ணை செலக்ட் பண்ணிடுவியா, அப்படித்தானே?
0: டே டே டே கோச்சுக்காதர் மாப்பிள, எல்லாம் என் நேரம்டா.
4: உன் நேரத்துக்கு என்னடா குறைச்சல், பொண்ணுங்களா பார்த்து தள்ளுற.
0: ஏன் சொல்ல மாட்டேன்,

0: பொண்ணுங்களாடா அவங்கெல்லாம் ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச தேவதைங்கன்னு
1: நினைப்பு. சரிடா மாப்பிள, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, உடனே ஐஸ்கிரீம் வர சொல்லு.
0: டேய் பாவி, இது மூணாவது ஐஸ்கிரீம்டா. ஐயோ, என் பணம் எல்லாம் ஐஸ்கிரீமா கரையுதே.
1: காக்கா மாதிரி கரையாத. கேள்வி பதில் ரெடி ஆயிடுச்சு. அதோ ஐஸ்கிரீம் வந்தாச்சு. நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கேள்வி பேப்பரை நீ படிச்சு முடிச்சிடு, ஓகேவா?
0: ஏண்டா, இந்த கேள்விக்கெல்லாம் நீ சொல்ற பதில் சரியா இருக்குமாடா?
1: எவனுக்கு தெரியும்?
0: என்னடா இப்படி சொல்ற?
1: டேய் ரவி, நான் செலக்ட் பண்றதுதான் சரியான பதில், அவ்வளவுதான்.
0: டேய் டேய், என்ன இந்த வம்பலையும் மாட்டி விட்டுறாதரா.
1: நம்பினா கெடுவதில்லை. எதுக்கும் இத ஒரு 10-15 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க.
0: ஜெராக்ஸா? எதுக்குடா?
1: இது செட் ஆகலைனா இன்னொருத்திக்கு கொடுக்கலாம் இல்லையா?
0: கரெக்ட் கரெக்ட், அதுவும் சரிதான்.
1: நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதரா ரவி. இது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா இருக்குன்னு உனக்கு தோணலையாடா?
0: டேய் வாசு, இப்போ பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணங்கிறதே ஒரு விளையாட்டாக தான்டா போச்சு.
1: ஏண்டா, அவங்க வாழ்க்கையில் மட்டும் நீ விளையாடலாமா?
0: இல்லைடா வாசு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக பேசி பார்க்குறோம்.
1: அதுதானடா இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சே.
0: ஓகே ஓகே, ஒரு பொண்ணு சொல்கிறா தனியாக பேசி பார்ப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கோங்கிறா.
1: வேண்டாண்டா ரவி, எனக்கு என்னவோ பயமாக இருக்குடா. நீ போகிற பாதை சரியில்லைன்னு தாண்டா எனக்கு தோணுது.
0: கவலையே படாத நண்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காமலா போவா?
1: உன் நம்பிக்கைக்கு என் வாழ்த்துக்கள்டா. சரி சரி, வாடா போலாம்.
0: ஓகே வா வாசு, போலாம்.
1: அங்கிள், என்ன அவசரமா வர சொன்னீங்களே, என்ன விஷயம் அங்கிள்?
2: அப்பா வாசு, முதல்ல உட்காரு வாசு. நம்ம ரவி போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. எங்களுக்கும் என்ன செய்யறதுனே தெரியல.
3: அடடே வாசுவா, வா வா, நல்ல வேளை நீ இங்க வந்த. ஏண்டாப்பா, ரவிக்கு நீயாவது புத்தி சொல்லக்கூடாதா?
1: அவன் பிடிவாத குணம்தான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே ஆண்டி.
3: இங்க பாரு வாசு, இது வரைக்கும் 10-15 பொண்ணுங்களை பாத்துட்டான், ஒரு பொண்ணு கூட செலக்ட் ஆகலங்கிறான்.
2: ஏம்பா, இவன் மனசுல என்னதான் நினைக்கிறான்னே எங்களுக்கு தெரியலையப்பா.
3: ஒரே புள்ளன்னு அளவுக்கு மீறி இவர் கொடுத்த செல்லம் அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு வாசு.
1: கவலைப்படாதீங்க ஆண்டி, ரவிக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரியும். வேணும்னா பாருங்களேன், சட்டுன்னு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறான்.
2: என்னமோ வாசு, உன் வாக்கு நல்லபடியா பலிக்கட்டும்பா.
1: உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்ல மருமக வரத்தான் போறா. நீங்க வேணும்னா பாருங்களேன்.
3: வாசு, நீ தான்ப்பா அவனை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
1: கண்டிப்பா ஆண்டி, அவனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா ஆண்டி?
3: நீ சொல்றத கேக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசு.
2: உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருந்துச்சுப்பா, அதனாலதான் வர சொன்னோம்.
1: வரேன் ஆண்டி.
3: போயிட்டு
2: வாப்பா.
0: வாடா வாசு. என்னடா, ஒரு வாரமா ஆளையே காணோம், போன் கூட சுவிச் ஆஃப்ல இருந்தது.
1: ஆபீஸ் விஷயமா ஒரு சின்ன டூர்டா, அவசரத்துல உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. சாரிடா மாப்ள, உன்னோட பெண் பார்க்கும் படலம் அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு?
0: எல்லாம் அண்டர் லெவல்ல தான்டா இருக்கு.
1: என்னடா ரவி இப்படி சொல்ற?
0: அதை ஏன்டா மாப்பிள்ள கேக்குற? 2 நாளைக்கு முன்னால சங்கீதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன்.
1: அவ உன்ன பாட சொன்னாளா?
0: அப்படி கேட்டிருந்தாதான் பரவாயில்லையே, அவ என்னையே கேள்வி கேட்டாடா.
1: அப்படி போடு, சரியான போட்டிடா.
0: என்ன நக்கலா? டேய், அவ என்கிட்ட ஒரு கேள்வி பேப்பரை கொடுத்து சரியான பதில டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாடா.
1: நல்லா மாட்டிக்கிட்டியா? அப்புறம் நீ என்ன பண்ண?
0: அதை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா.
1: அந்த கேள்வி பேப்பர்ல அப்படி என்ன கேள்வி தான்டா இருந்துச்சு?
0: என்ன இருந்துச்சா? நாம செட் பண்ணோமே அதே கேள்வி பேப்பர் தான்டா அது. அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு.
1: டேய் டேய் ரவி, நல்லா பாத்தியாடா, நாம செட் பண்ண பேப்பர் அவ கைக்கு எப்படா போச்சு? போக சான்ஸே இல்லையடா.
0: அதையும் அவளே சொல்லிட்டாடா. 10 நாளைக்கு முன்னாடி பிரியான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல.
1: நல்லா இருக்கே, நான் எங்கடா பார்த்தேன்?
0: இவன் ஒருத்தன், அந்த பிரியாவும் இவளும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
1: ஓ, கதை அப்படி போதா? உன்ன பழி வாங்க அவ இவகிட்ட பேப்பரை கொடுத்துட்டாளா? அப்படித்தானே?
0: அப்படியே தான். என் நேரமே சரியில்லடா வாசு.
1: நீ இப்படி கேள்வி பேப்பரை தூக்கிட்டு பொண்ணுங்களை பார்க்க போறியே, அதுதான்டா சரியில்லை. நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. டே ரவி, இந்த ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம். பேசாம நீ அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு வாழறத தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது. இந்த விஷயத்துல நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன்டா. விளையாட்டா நினைச்சது எங்க விபரீதம் ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா.
0: டேய், நானே பயப்படல. சரி, கவலையை விடு, எல்லாம் நல்லபடியா தான் முடியும்.
1: டே ரவி, எனக்கு நீ ஒரு உறுதி கொடுக்கணும்டா.
0: கர்ணங்கிட்ட குந்தக கேட்ட மாதிரி என்கிட்ட வரம் கேட்கற, அப்படித்தானே? தந்தோம் நண்பனே, கேள்.
1: இனிமே இந்த பரீட்சைய இன்னும் ஒரு பொண்ணுகிட்ட தான் வைக்கணும், சரியா?

0: ஓகே, இனிமே வைக்கிறது தான் கடைசி பரீட்சையா இருக்கும், போதுமா?
1: தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்.
0: ஆமா, ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன் மேரேஜ் எந்த லெவல்லடா இருக்கு?
1: அப்பா அம்மா பார்த்த பொண்ணுகிட்ட ஃபோனில் தான் பேசினேன். எங்கள் ரெண்டு பேர் மனமும் ஒத்து போச்சு. ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சும் போச்சு.
0: டேய் டேய் படுபாவி, இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியடா.
1: இப்பதானடா கல்யாண பேச்சே தொடங்கி இருக்கு. ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன்.
0: தங்கச்சி என்னடா செய்யறா?
1: சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 3 மாசம் ட்ரைனிங்ல அவளை அமெரிக்கா அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்களாம். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறா. பார்க்கலாம்.
0: வாசு, செம்ம நியூஸ் சொல்லிருக்கடா, சூப்பர்டா. முதல்ல ட்ரீட், ஓகேவா?
1: விட மாட்டியே. சரி வா, போலாம்.
2: வாங்க மிஸ்டர் ரவி, போன்ல சொன்ன மாதிரி சரியான நேரத்துல வந்துட்டீங்களே.
0: எஸ் மிஸ் சரிகா, நான் எப்பவுமே பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்றவன்.
2: ஓ குட், நல்ல பழக்கம் தான். உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மிஸ்டர் ரவி.
0: நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எஸ் மிஸ் சரிகா, திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: திருமணம் வாழ்க்கையில ஒரு முறை நடக்கும் பந்தம், ஆனா அது 1000 காலத்து பயிர்.
0: எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. நம்ம திருமணத்தை நிச்சயிக்க போறது ஒரு பரீட்சை.
2: பரீட்சையா? அது என்ன பரீட்சை?
0: வெரி சிம்பிள், 10 கேள்விகள் அடங்கிய ஒரு பேப்பரை உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் 4 பதில் இருக்கும். அதுல சரியான பதில நீங்க டிக் பண்ணணும்.
2: அட, வித்தியாசமா இருக்கே. சரி, பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும் மிஸ்டர் ரவி?
0: 8 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணம் தான்.
2: அப்படியா? எங்க கேள்வி பேப்பரை கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம்.
0: இந்தாங்க மிஸ் சரிக்கா.
2: நான் பதில் டிக் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன்.
0: கொஞ்சம் என்ன, எவ்வளவு வேணா தெரிஞ்சுக்கலாம்.
2: உங்களை பத்தி சில கேள்விகள். உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
0: நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன்.
2: அப்படின்னா தெரியாது. ஓகே, வெங்காயம் கிலோ என்ன விலை?
0: போதும் சரிக்கா, போதும். கண்ணு கலங்குது.
2: கர்ச்சீஃப் தரட்டுமா கண்ணை துடைச்சிக்கிறதுக்கு? சரி, நாம ரெண்டு பேரும் சினிமா பாக்கிறதுக்கு போறோம்.
0: சரி,
2: ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க?
0: பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். பிளாக்ல டிக்கெட் வாங்கி எதுக்கு வீண் செலவு செய்யணும்?
2: அப்படியா? சரி, நாம வீட்டுக்கு திரும்பினா எங்கேயாவது ஒரு இடத்துல காஃபி குடிக்க நிப்பாட்டுவோம். மீண்டும் ஒரு தடவை சினிமா பார்க்க வரணும், அதுக்கு பெட்ரோல் செலவு, நேரம் கிடைக்கணும். அதனால நம்ம பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பார்த்துட்டே வந்துடலாமே.
0: பொருளாதார நிபுணியா போயிருக்கலாம். இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா?
2: இல்ல இல்ல, ஆனா என்னை பத்தி சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், கேட்டுக்கிட்டா போச்சு.
2: எனக்கு ரொம்ப கோபம் வரும்.
0: அப்ப கோபக்காரின்றீங்க. அடுத்தது
2: அடுத்தது நினைச்சது நடக்கலன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன்.
0: டென்ஷன் பார்ட்டி போல் இருக்கு. அடுத்து
2: நான் சொன்னபடி கேட்கலன்னா அழுதுடுவேன்.
0: இவ்வளவுதானா இன்னும் இருக்கா?
2: இப்போதைக்கு இவ்வளவுதான், இது போதும் நினைக்கிறேன்.
0: சரி, இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா மிஸ் சரிக்கா?
2: தாராளமா சொல்லலாம் மிஸ்டர் ரவி.
0: மிஸ் சரிக்கா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற நீங்க நல்ல டாக்டரா கூப்பிட்டுருக்கலாம்.
2: மனைவிக்கு துன்பம் வரும்போது கணவன் ஒரு நல்ல டாக்டரா நடந்துக்கணும் அப்படிங்கறது தான் என்ன அபிப்பிராயம்.
0: சாரி மிஸ் சரிக்கா, எனக்கு நேரம் ஆகுது. பதில டிக் பண்ணிட்டீங்களா?
2: ஓ, அதை மறந்துட்டேன், சாரி. 1 மினிட், இதோ இப்ப கொடுத்துடுறேன்.
0: என்ன சரிக்கா, அது கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள டிக் பண்ணிட்டீங்க?
2: மிஸ்டர் ரவி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க கேள்வியை பார்த்தேன். என்ன இது? பப்புக்கு போவீங்களா? வீக்கெண்டை எப்படி கழிப்பீங்க? பாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு?
0: இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்பா தெரியல, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் இருக்காங்க.
2: சாரி மிஸ்டர் ரவி, எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க. பொண்ணுங்களை மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ்.
0: தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் மிஸ் சரிக்கா.
2: இந்தாங்க உங்க க்வெஸ்சன் பேப்பர், வீட்டுக்கு போய் பதில பார்த்துட்டு ராத்திரி 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லுங்க.
0: உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது?
2: யோசிக்க வேணாம், உங்களோட க்வெஸ்சன் பேப்பர்லயே என்னோட போன் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், ஓகேவா?
0: இதெல்லாம் நல்லாதான் பேசுறீங்க, இருந்தாலும் உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மிஸ் சரிக்கா.
2: ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ரவி.
0: பாய் மிஸ் சரிக்கா.
3: ஏண்டா தம்பி ரவி, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுல இருந்து பேய் எரிஞ்ச மாதிரி இருக்கியே, அப்படி என்னடா தம்பி அங்க நடந்துச்சு?
0: ஆடா போங்கம்மா, எனக்கு கல்யாணம் வேணாம், ஒண்ணும் வேணாம்.
3: ஏங்க இங்க கொஞ்சம் வாங்களேன், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நம்ம புள்ள ஒரு மாதிரியா பேசுறான் பாருங்களேன்.
4: என்ன என்ன என்ன என்னாச்சு? என்ன ரவி, உடம்பு சரியில்லையா?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அவ்வளவுதான்.
3: அப்போ என் பிள்ளைய என்ன சொல்லி குழப்பிட்டாலோ தெரியலையவ?
4: ஐயோ, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. நீ சொல்லு தம்பி, அங்க என்ன நடந்துச்சு?
0: அப்பா, சம்பளம் எவ்வளவுன்னு கேப்பான்னு பார்த்தா சமைக்க தெரியுமான்னு கேக்குறாப்பா.
3: இவ்வளவுதானா? நான் இருக்கும்போது என் பிள்ளை ஏன் சமைக்கணும்?
4: அடடா, இப்படி செல்லம் கொடுத்தே அவனை கெடுத்துட்ட, இப்படிதான்.

0: சீரகம் வாங்கிட்டு வாடான்னா சோம்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறான்.
1: ஆமா, நீங்க மட்டும் என்னவா மின்சார பில்ல கட்டிட்டு வாங்கன்னா எந்த மின்சார ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கட்டிட்டு வரணும்னு கேட்டாலும் தானே நீங்க எங்களுக்கு தெரியாதாக்கும்.
0: இப்ப அது குத்தி காட்டுறதுக்கு இதுதான் நேரமா?
2: சரி சரி விடுங்க, உங்க சண்டே அப்புறம் வச்சுக்கோங்க. மத்ததை பத்தி எல்லாம் கேட்டா கூட பரவாயில்லம்மா. வெங்காயம் என்ன விலைன்னு தெரியுமான்னு கேட்டாமா, அதுதான் நாள் தாங்கவே முடியல.
1: ஐயோ விடுற ரவி, இவ இல்லன்னா இன்னொரு பொண்ணு, பொண்ணுங்களுக்கா குறைச்சல்?
2: அவ்வளவு சும்மா விட கூடாதுமா. அம்மா, மேஜர் டிராயர்ல ஆன்சர் பேப்பர் வச்சிருந்தேன், பாத்தீங்களா?
1: என்ன பேப்பர்? எந்த பேப்பரையும் நான் பாக்கலையேப்பா.
2: அப்பா நீங்களாவது பாத்தீங்களா?
0: ஏம்பா நீ வச்சதே தெரியாது, அப்புறம் எங்க இருந்து நான் பாக்குறது?
2: அந்த பேப்பர் இருந்தாதான்ப்பா அவ ஆன்சர் டிக் பண்ணது கரெக்டா இல்லையான்னு
1: தெரியும். தம்பி இங்க பாரு, இந்த இந்த பேப்பர் பாரு.
2: இது இல்லம்மா, இது கேள்வி பேப்பரோட ஜெராக்ஸ். இந்த வீட்டுல எதுவுமே தேடும் போது கிடைக்காது.
0: இங்க பாரு ரவி, நாளைக்கு பொறுமையா தேடி பாத்துக்கலாம். இப்போ மனசு சரியில்லை, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடுப்போ.
2: இல்லப்பா, 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லி ஆகணும். அப்பா 4 வார்த்தை அவ மனச குத்தும்படியா சொல்லணும்ப்பா. இதுல வேற அவ கோவக்காரியா பிடிவாதக்காரியா?
1: தம்பி, கோபம் இருக்கிற இடத்துல தாண்டா குணம் இருக்கும், பிடிவாதம் இருக்கிற இடத்துலதான் பாசமும் இருக்கும். உன்ன மாதிரி.
2: ஏன் பேச மாட்டீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே.
0: ஏம்பா, அவளை உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா முதல்ல அத சொல்லு.
2: அவ பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல.
1: ஏன்பா ரவி, இந்த கேள்வி பேப்பரை எல்லாம் தூக்கி வீசிட்டு நாங்க பாக்குற பொண்ண கட்டிக்க கூடாதா?
0: ஆமாண்டா ரவி, நாங்க உனக்கு நல்லது தானடா சொல்லுவோம்.
2: என்ன இது, இந்த ஆன்சர் பேப்பர் எங்க தேடியும் கிடைக்கல, இப்ப என்ன செய்யறது?
1: ஓ தம்பி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, வேணும்னா வாசவ வர சொல்லட்டுமா?
2: அவன் எதுக்குமா?
0: அந்த செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பார், முதல்ல போய் அதை.
2: வரேன் வரேன் வரேன். ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஓ நீங்களா? மணி 10 ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் கட்டாய் கேக்குது. இல்ல சிக்னல் சரியில்லை போல, இருங்க கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க.
1: ஏங்க உங்களை தாங்க. அந்த பொண்ணா இருக்குமோ?
0: அவன் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கும் போதே அது உனக்கு தெரிய வேணாமா?
1: வெளியே வரும்போது எப்படி வருவானோ என் புள்ள தெரியலையே.
0: உன் புள்ள உன் புள்ள மாதிரியேதான் வருவான்.
1: ஏங்க இனிமே இப்படியே விட்டா சரிப்படாதுங்க, சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான்.
0: கவலைப்படாத மங்களம், எல்லாம் சரியா போயிடும். நீ வேணா பாரு, இந்த பொண்ணை பார்த்ததுதான் அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டே வரப்போகுது.
1: என்ன டேர்னிங் பாயிண்டோ? அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
0: என்னோட பாயிண்டும் அதுதான். உன் புள்ள ரூமை விட்டு வெளியே வந்தா தான் அவன் பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியும்.
1: ஆண்டவன் பாயிண்ட் எப்படி இருக்க போகுதோ?
0: எல்லாம் நல்ல பாயிண்டா தான் இருக்கும், அதுவும் நமக்கு சாதகமான பாயிண்டா தான் இருக்கும். இப்போ சாப்பாடு போடணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
1: புள்ள வந்த பிறகுதான் சாப்பாடு, இது என் பாயிண்ட்.
0: இது ரொம்ப நல்ல பாயிண்டா இருக்க.
3: என்னடா ரவி, உடனே ஓடி வாடான்னு கூப்பிட்டேன், இங்க வந்தா பேசாம இருக்க?
2: என்ன பேசுறதுன்னே தெரியலடா வாசு.
3: அப்போ 10வது படையெடுப்பும் படு தோல்வியில முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லு.
2: அதான் இல்ல, அவ 10 கேள்விக்கும் சரியான பதில டிக் பண்ணிட்டாடா மாப்பிள.
3: அப்புறம் என்ன, இனிமே கல்யாணம் தானடா ரவி.
2: அதான் யோசிக்கிறேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா வாசு, அவ திங்கிங்கே வேற மாதிரி இருக்குடா.
3: அத பத்தி நீ ஏன்டா திங்க் பண்ற? போக போக எல்லாம் சரியா போயிடும்.
2: அப்படிங்கற, சரி பாப்போம்.
3: டேய், லட்சியம் அது இதுன்னு சவால் விட்ட, இப்ப ஒரு பொண்ணு 10 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டா அப்புறம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு?
2: சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வாசு, நான் சொன்னது சொன்னதுதான்.
3: ஆமா, அவ எப்படிடா 10 கேள்விக்கு சரியா பதில் டிக் பண்ணா?
2: அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே அவ புத்திசாலி பொண்ணாதான்டா இருக்கணும்.
3: இருக்கலாம். ஆமா, நீ ரிசல்ட்ட சொன்ன போது அவ ஏதாவது சொன்னாளா?
2: சொன்னாடா, அதுதான் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு மாப்பிள.
3: ஓ மனச நோகடிக்கிற மாதிரி அவ அப்படி என்னடா சொன்னா?
2: நீங்க வச்ச பரீட்சையில நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா நான் வச்ச பரீட்சையில நீங்க தோத்துட்டீங்க ரவின்னு என்ன கவுத்துட்டாடா.
3: கவுத்துட்டாளா? அதுக்கு நீ என்னடா சொன்ன?
2: மனைவியாக போறவங்க கிட்ட தோக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டா.
3: டேய் மாப்பிள, சரியான பதில்டா. அப்போ அவ கவுந்திருப்பாளே. சரி சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. டே ரவி, அவ பேர் என்னடா?
2: சரிக்கான்னு சொன்னா.
3: அடே, நீ சரி சரின்னு தலையாட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு சொல்லு.
2: போடா வாசு.
3: நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
2: ஹலோ.

0: அப்பாவா?
1: ஆமாம் பா ரவி. அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. வர 10ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணம்.
0: என்னப்பா இது, நாள் ரொம்ப கம்மியா இருக்கப்பா.
1: அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்களாம்ப்பா. திருச்செந்தூர் முருகன் கோயில வச்சு கல்யாணம். அது சரி, இப்ப நீ எங்க இருக்க?
0: நான் வாசுவோட இருக்கேன்ப்பா.
1: சரி சரி, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நீ வாசுவ கூட்டிட்டு உடனே வந்துரு.
0: சரிப்பா சரிப்பா, வாசு வாடா வீட்டுக்கு போலாம்.
2: என்னடா ரவி, அங்கிள் தானே போன்ல? என்ன ஏதோ நாள் கம்மியா இருக்குன்னு பேசிட்டு இருந்த?
0: ஆமாண்டா, 10ஆம் தேதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க.
2: அடப்பாவி, கல்யாணத்துக்கு தேதியே குறிச்சாச்சா? எவ்வளவு நல்ல விஷயம், என்கிட்ட சொல்ல கூட முடியல. இல்ல
0: உன்னால சாரிடா, எல்லாம் ஒரு த்ரில்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். கோவத்தை தூக்கி உடப்புல போட்டு நீ எங்கூட வீட்டுக்கு வா, போலாம்.
2: உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வா, வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
0: மாப்பிள்ள சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படக்கூடாது, வா போலாம்.
2: ஓகே வா.
3: ஏங்க, ஒரு வழியா நம்ம புள்ள கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க.
4: எல்லாம் எங்க அப்ப முருகனோட செயல்.
3: என்னங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு பொருத்தமா அழகா இருக்காங்க பாருங்களேன்.
4: ஆமா மங்களம், நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு.
3: கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்ம புள்ள நம்மள என்ன பாடுபடுத்திட்டான். அப்பா பா பா பா பா.
5: என்னங்க, என் கூட கொஞ்சம் வாங்களேன், ஒரு முக்கியமானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்.
0: அப்படியா இருந்த விஐபி, நான் கண்டிப்பா அவரை பார்த்தே ஆகணுமே. சரிக்கா,
5: இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா?
0: என்ன விளையாடுறியா? ஓ, இவர் தான் நீ சொன்ன விஐபியா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
2: டேய் டேய் டேய், உண்மைய சொல்லி தொலையேண்டா.
0: உனக்கு இவனை இப்பதான் தெரியும், ஆனா எனக்கு 25 வருஷமா தெரியும். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க, போதுமா?
5: அவ்வளவுதானே அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்? அவர் என்னோட பிரதர்னு உங்களுக்கு தெரியுமா?
0: என்ன ஜோக்கா, அவனுக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது.
2: இல்லடா ரவி, என் சித்தப்பாவோட ஒரே பொண்ணுதான் இந்த சரிக்கா.
0: இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா.
2: சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளவுதான். சிங்கப்பூர்ல பிறந்தவ, சித்தப்பாவும் சித்தியும் இப்ப இல்ல, பிசினஸ கூட இவளே பாத்துக்கிறா.
0: அடிக்கடி சிங்கப்பூருக்கு வேலை விஷயமா போயிட்டு வருவேன்னு சொல்வியே, அது சரிக்காவை பாத்துட்டு வரதுக்கு தானா?
2: ஆமாண்டா, சரிக்காவுக்கு ஒரு நல்ல பையனா தேடிட்டு இருந்தோம்.
5: மத்தத நான் சொல்றேன்னா, உங்களை பத்தி அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அண்ணன் எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும்.
2: ஆமாண்டா ரவி, என்ன இருந்தாலும் உன் மனசுக்கும் பிடிக்கணும்னு தான் நான் அவளை வர சொன்னேன். நீயோ லட்சியம் அது இதுன்னு பிடிவாதமா இருந்த.
0: ஆனா சரிக்கா தான் இது வரைக்கும் பாக்கலையாடா வாசு.
5: இல்லையே, காஃபி ஷாப்ல வச்சு நான் உங்களை தூரத்துல இருந்து பாத்துட்டேனே.
2: இதுவும் என் ஏற்பாடுதான்.
0: ஏண்டா இவ்வளவும் செஞ்சுட்டு சும்மா ஒன்னும் தெரியாதவன் மாதிரி? டே வாசு, டேய் பெரிய நடிகண்டா நீ. டேய்,
2: 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறது தப்பில்லன்னு சொல்லிருக்காங்களேடா.
0: ஓஹோ, அப்படிங்களா? அப்ப நீங்க எத்தனை பொய் சொன்னீங்க சார்?
2: அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்பதான் உன் லட்சியப்படி சரிக்கா கிடைச்சிட்டாளே.
4: தம்பி ரவி, வாசு நடத்தின நாடகத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குப்பா.
0: அப்பா அம்மா நீங்களுமா?
3: தம்பி, உன் பிடிவாத குணத்தை மாத்த எங்களுக்கு வேற வழி தெரியலடா.
2: டேய் ரவி, உனக்கும் சரிக்காவுக்கும் கல்யாணம் நடத்த இப்படி ஒரு திட்டம் போட்டோம்.
0: ஓஹோ, திட்டம் கூட போட்டீங்களா? டேய், இன்னும் என்னென்ன திட்டம்னு சொல்லண்டா.
6: ஹே ரவி, நல்வாழ்த்துக்கள்.
0: ஏண்டா வாசு, இவங்கடா இங்கே வரா? நல்ல வேளை கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னடா அது, எல்லாம் ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
2: ஹே சங்கீத், சும்மா கைய வீசிட்டு வர, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா?
0: டே வாசு, சங்கீத்ங்கிற சங்கீதாவை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமாடா? என்னடா நடக்குது இங்க?
2: மாப்பிள, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளே இந்த சங்கீதா தான்.
0: அடேய், தலையே சுத்துதுரா எனக்கு. அன்னைக்கு சங்கீதா என்ன வர சொன்னது, நான் போய் அவளை பார்த்தது
2: எல்லாமே நம்ம செட்டப் தான்டா. உன் பிடிவாத குணத்தை மாத்திரத்துக்கு நாங்க போட்ட ஷாக் நாடகம். இத சங்கீதா கிட்ட சொன்ன போது அவ ஓகே சொல்லிட்டா.
0: ஏண்டா வாசு, உன் நாடகத்துல இன்னும் ஏதாவது சீன் இருக்கா?
3: ஏன் பா ரவி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவோம்.
4: ரவி பாத்தியா, உன் பிடிவாத குணத்தை மாத்த எத்தனை பேரு நடிக்க வேண்டியதாயிடுச்சு.
2: சங்கி, இப்பவாவது நீ கொண்டு வந்த அந்த கிஃப்ட கொடு.
3: இந்தாங்க ரவி.
0: என்ன இது, வெயிட்டே இல்ல.
2: ஏய், முதல்ல பிரிச்சு பாருடா.
0: என்ன இது? ஏண்டாப்பா, இந்த பரீட்சைக்கு நான் வரலப்பா. டே வாசு, நீயே படி.
2: அக்னி பரீட்சையில் ஜெயித்தது யார்? 1 ரவி, 2 வாசு, 3 சரிகா, 4 சங்கீதா. இதை யார்கிட்ட கொடுக்கறது?

0: எல்லாரும் தயங்குறீங்க, எங்கிட்ட கொடுங்க, இப்படி நானே டிக் பண்றேன்.
1: பாத்து ஆண்டி, தைரியமா டிக் பண்ணுங்க.
0: இந்த நாலு பேருமே இல்ல.
2: அப்பா, நாங்க தப்பிச்சோம்.
3: ஏமங்களம், சீக்கிரம் சொல்லு, என்ன முழிக்கிற, உனக்கு தெரியலையா?
0: எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. சாட்சாத்
3: யாரு? யாரு ஜெயிக்க போறது? யாரு?
0: சாட்சாத் இந்த செந்தில் ஆண்டவர் தான்.
4: இதுவரை கேட்டது கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள்.
5: நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10:01. இப்பொழுது நாம் கேட்கலாம் நிலாமூட்டத்தில் திரை இசை பாடல்களை.

0: ஒலித்த அந்த பாடலின் படம் உயர்ந்த மறைத்தல்.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

0: கேட்ட அந்த பாடலின் படம் தாய் மூகாம்கே.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:14 நிமிடம், 10:00. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் உயிரே உனக்காக.

நேர்களே, நாளை காலை 10:02 இளஞ்சாரல் கொண்டாட்டங்கள் நிறைந்த கோடை கருத்து கோவை நிகழ்ச்சி இது. நாளை காலை 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நாளைக்கு பகலில் என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படின்னு ஒரு சின்ன அலசல். நாளை காலை 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் ஹெர்னியா எனப்படும் குடல் இறக்கம் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வ கணேசன் அவர்கள்.

நாளைக்கு பகலில் என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படின்னு ஒரு சின்ன அலசல். நாளை காலை 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹெர்னியா எனப்படும் குடல் இறக்கம் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டெஜிஷ் செல்வ கணேசன் அவர்கள்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:30:25. கேட்ட அந்த பாடலின் படம் பாலும் பழமும். இனி நாம் கேட்கலாம் சின்ன பூவே மெல்ல பேசப்பட பாடல்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். எஸ், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருப்பேன், நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லி. அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள் நட்ராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க தயாராக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா அலிநகரம்

4:06 ஆயிட்டிருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் கேட்டிருக்காங்க. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போது இந்த பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ் இஸ் ஜானகி இவங்களுடைய குரலில்

4:10 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துட நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. இரவு பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போ இந்த பாடல்.

4:15 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேசன், நிஷா, ராகுல், அஸ்விதா இவங்களுக்காக நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து பாடல் இதோ.

நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் சிவகுமார், தேவி, விதிஷா, தீபாக்ஷினி, யோகாஸ்ரீ மற்றும் சென்னை ஜோஹோ ஆகியோர் கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 4:31 ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக மதுரா குளத்தூர் பாலு கேட்டிருக்காங்க, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு, அவருக்காக இப்போ இந்த பாடல்.
1: பூங்காத்து திரும்புமா

4:36 ஆயிட்டிருக்கு. நெஞ்சோடு கலந்துட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊரப்பாக்கம் ஐடியிலிருந்து கேட்டிருக்காங்க, ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ இந்த பாடல்.

4:41 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம்.

4:47 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, டிசி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர், பூரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், ஸ்ரீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, பொழிச்சலூர், பர்வதவர்தினி, இவங்க எல்லோருக்காகவும் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து விழியே கதை எழுது திரைப்பாடல் இதோ.

நேரம் 4:53 ஆயிட்டிருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போ இந்த பாடல்.

4:57 ஆயிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது காப்பதுவே என்று தொடங்கும் தஞ்சை சிவானந்த பிள்ளை இயற்றியது ஆனந்த பைரவி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 5:09. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மங்களநாதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்வரராக சுதாரச என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது சங்கராபரணம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 5:32. அருள்மணிமாலை நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பி. ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். ஐயம்பேட்டை ஜி. சந்திரசேகர் அவர்கள் தவில்.